நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 8 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

தன்னை இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.

0: இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் காந்தி அஞ்சலி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தின சுற்றுரை. நகர்வலத்தில் வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்பாட்டை குறைப்போம். பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரையகானம், 9:00 அரங்கிசை. தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். வீரமணி கண்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் என் சுலோச்சனா. எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை. நிறைவாக கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா. 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மாத்தி மாத்தி ஹிமல்கோ நேபாள மொழி பாடல், இயற்றியவர் ருத்ர பௌத்தியால் அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்துல விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமும் என்ன அது ஸ்பைரலான வச்சிருப்போம். 2வது வாரத்துல ஒரு 14 நாள்ல காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கு. இப்ப 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
3: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05 திரையகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அகில பாரத இசை லய விநியாசம். வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை, விட்டல் ராஜ்புரா அவர்களின் பக்காவாஜ். 10:45 காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 11:30, 12:30, பிற்பகல் 3:30, 4:30, மாலை 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 சென்னை வானொலியின் எஃப்எம் ரெயின்போவில் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸின் பிரியமான தோழி திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, நிரோஷா, மணிவண்ணன், லிவிங்ஸ்டன், ஆர் சுந்தர்ராஜன், ரமேஷ் கண்ணா ஆகியோருடன் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார், இயக்கம் விக்ரமன், வானொலி வடிவம் வி குமார். 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து ரெயின்போ ரீவைண்ட். FM கோல்டு அலைவரிசையில் காலை 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி, உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா. பிற்பகல் 1:10 இசைமலர், கீதா குப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம்.

மூன்று மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கேஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் இன்றிரவு 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞர் இசை, ஆர் சஹானா பாட்டு, எஸ் ஸ்ரீநிகேதனா பாட்டு. 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவின் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் இன்று இரவு 8 மணிக்கு இசையும் நானும் திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜகோபாலன். எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: CB George attended the high-level ministerial meeting of the Global Alliance for the Implementation of the Two-State Solution in New York on the margins of UNGA yesterday. In a statement, External Affairs Ministry said that India's approach combines political commitment with practical support. And in the Asian Games 2026, Indian runners have clinched silver in the mixed 4 into 400-meter relay race at Nagoya. Before that, Seema Kumari won bronze in the 10,000-meter race after finishing at third spot in 32.50 minutes. The achievement marks India's first medal in the women's 10,000-meter event at the Asian Games in 16 years. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: தேந்தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவரவர் வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புரவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள் மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்களையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுநீரை வைத்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவருக்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொருகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிரலை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய்தரி நாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியை அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர் காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால் ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடைய

0: பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நாகூர் இ குல் முகமத் பாடிய பாடல் நிறைவாக ஒலித்தது. இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில். நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 8 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 6410033, 6410033 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04222, இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண், 6611232, 6611232, மற்றொரு எண், 6611432, 6611432, இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2-3 முறை கோணவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3-4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14-21 கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35-45 அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரி பயிரி

0: பாஸ், தயாமிதாட்சம், 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்ன அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கு. இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன்தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
2: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கை காயில் காயி தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
3: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 223,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதி தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள், அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்கிரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த இரு பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்திபகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா, அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி

0: குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: இங்கிலாந்தின் தென்மேற்கில் கவனம் செலுத்தும் ஒரு ஆவணப்படம் இயற்கையை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதை விளக்குகிறது. நகரங்கள், நிலம் மற்றும் கடல்கள் முழுவதும் முன்னோடியான இயற்கை சார்ந்த தீர்வுகளை காட்டியுள்ளது. உலகை குணப்படுத்தும் சக்தி இயற்கைக்கு உண்டு என்பதை அந்த ஆவணப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பாதிக்கும் மேற்பட்ட பல்லுயிர்களை இழந்த நாடுகளில் பிரிட்டனும் ஒன்று என்பதையும், மீதமுள்ளவற்றையாவது விரைந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக மற்றும் பொருளாதார நன்மைகளை செய்வதோடு காலநிலை மீள்தன்மையை கொண்டுவரவும், பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிக்க உதவும் இயற்கை அடிப்படையிலான தீர்வுகள் இருப்பதை அதில் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது படம் மக்களும் வணிக நிறுவனங்களும் இந்த தீர்வுகளில் ஈடுபட ஊக்குவிக்க முடியும் என்பதை இந்த படத் தயாரிப்பாளர்கள் நம்புகின்றனர். நாம் இயற்கையின் மீது உண்மையான மதிப்பை வைத்து அதன் பாதுகாப்பையும் சேதத்திலிருந்து மீட்டெடுப்பதையும் பொருளாதார ரீதியாக சாத்தியமான தீர்வுகளுக்கு மாற வேண்டும் என அப்படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். மதிப்பு கார்பன் வரவுகள், இங்கிலாந்தின் பல்லுயிர் நிகர ஆதாய சட்டம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு, சூழல் சுற்றுலா மற்றும் மீளுருவாக்க விவசாயம் போன்ற திட்டங்களினால் ஆதாயம் உள்ளது. நீர் நாய்களுடன் நெருக்கமாக பயணித்து பார்த்தால் இயற்கை அடிப்படையிலான தீர்வுகள் உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது எளிது என அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் குறித்து அதில் கூறியுள்ளனர். இந்த ஆவணப்படம் பல நாடுகளுக்கு முக்கிய தீர்வாக அமையும் என நம்புகின்றனர்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச்

0: மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: இனி தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வட தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7 மணி.

புத்தம் புது காலை புலரும் வேளை இது. வாழ்க்கை வாழத்தக்கது என்பதை நம்பினால் அந்த நம்பிக்கை அதை உண்மையாக்க உதவும். வாழ்க்கை வாழத்தக்கது என்பதை நம்பினால் அந்த நம்பிக்கை அதை உண்மையாக்க உதவும் என்கிறார் வில்லியம் ஜேம்ஸ். நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

ஒட்டி சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு படையிலிருந்து விலகிக்கொண்டு விடுவது என்று தீர்மானித்தோம். சத்தியாகிரகத்தினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை குறித்து எல்லோருக்கும் நான் எடுத்து கூறினேன். ஆயினும் மிக பெரும் பகுதியினர் தீர்மானத்தை ஆதரித்தார்கள். இதுவரையில் நியமிக்கப்பட்டிருக்கும் கார்புரல்களை நீக்காவிடில் தங்கள் சொந்த கார்புரல்களை தேர்ந்தெடுத்து கொள்ள படையினருக்கு சந்தர்ப்பம் அளிக்காத போனால் இதைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டும் கவாத்துகளுக்கும் வார கடைசி முகாம்களுக்கும் போகாமல் இருக்கவே நேரும் என்று தீர்மானம் கூறியது. பிறகு நான் தலைமை அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என் யோசனையை நிராகரித்து அவர் எழுதியது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கிவிட்டது என்பதை அதில் கூறினேன். அதிகாரம் செலுத்த வேண்டுமென்னும் ஆசை எதுவும் எனக்கில்லை என்றும் சேவை செய்ய வேண்டுமென்றே நான் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு உறுதி கூறினேன். என் யோசனையைப் போல் முன்னால் நடந்தது ஒன்றையும் அவருக்கு எடுத்து காட்டினேன். போயர் யுத்தத்தின் போது தென்னாப்பிரிக்க இந்திய வைத்திய படையில் உத்தியோகஸ்தானம் எதையும் நான் வகிக்காதிருந்தாலும் கர்னல் கால்வேக்கும் படைக்கும் எந்தவிதமான தகராறுமே இருந்தது இல்லை என்றும் படையினரின் கருத்தை தெரிந்து கொள்வதற்காக என்னை கலந்தாலோசிக்காமல் அக்கர்னல் எதுவுமே செய்ததில்லை என்றும் குறிப்பிட்டேன். முந்தைய நாள் மாலையில் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தின் பிரதி ஒன்றையும் அக்கடிதத்தோடு அனுப்பினேன். அந்த அதிகாரியின் விஷயத்தில் இக்கடிதம் எந்த நல்ல பலனையும் உண்டாக்கவில்லை. கூட்டம் போட்டதும் தீர்மானம் செய்ததும் கட்டுத்திட்டங்களை மீறிய பெருங்குற்றங்கள் என்று அவர் கருதினார். அதன் பேரில் இந்திய மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். எல்லா விவரங்களையும் அவருக்கு தெரிவித்ததோடு தீர்மானத்தின் பிரதி ஒன்றையும் அனுப்பினேன். அவர் எனக்கு எழுதிய பதிலில் தென்னாப்பிரிக்காவில் நிலைமை வேறு என்று விளக்கியிருந்தார். விதிகளின்படி படைப்பிரிவு தலைவர்கள் தலைமை அதிகாரிகளினாலேயே நியமிக்கப்படுகின்றனர் என்பதை என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் இப்பிரிவு தலைவர்களை இனி நியமிக்கும் போது தலைமை அதிகாரி என் சிபாரிசை கவனிப்பார் என்றும் எனக்கு உறுதி கூறினார். இதற்கு பிறகு எங்களுக்கு இடையே கடித போக்குவரத்து ஏராளமாக நடந்தது. ஆனால் கசப்பான இந்த கதையை நீட்டிக்கொண்டு போக நான் விரும்பவில்லை. இந்தியாவில் தினந்தோறும் நான் அடைந்து வரும் அனுபவத்தை ஒத்ததாகவே அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் இருந்தது என்று சொல்லுவதே போதும். மிரட்டல்களினாலும் சாதுரியத்தினாலும் தலைமை அதிகாரி எங்கள் படையைச் சேர்ந்தவர்களிடையே பிளவை உண்டாக்கிவிட்டார். தீர்மானத்திற்கு சாதகமாக ஓட்டு செய்திருந்தவர்களில் சிலர் தலைமை அதிகாரியின் மிரட்டல்களுக்கு அல்லது வற்புறுத்தல்களுக்கு உடன்பட்டு போய் தங்கள் வாக்குறுதியையே மீறிவிட்டனர். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக காயமடைந்த சிப்பாய்கள் ஏராளமாக நெட்லி வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு பணிவிடை செய்ய எங்கள் படையின் சேவை கோரப்பட்டது. தலைமை அதிகாரியின் வற்புறுத்தலுக்கு உடன்பட்டவர்கள் நெட்லிக்கு சென்றார்கள். மற்றவர்கள் போக மறுத்துவிட்டனர். அப்பொழுது நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என்றாலும் அப்படையைச் சேர்ந்தவர்களுடன் கடித தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன். உதவி இந்திய மந்திரி ஸ்ரீ ராபர்ட்ஸ் அந்த நாட்களில் பலமுறை என்னை பார்க்க வந்து எனக்கு கௌரவம் அளித்தார். மற்றவர்களையும் சேவை செய்ய போகுமாறு நான் தூண்ட வேண்டும் என்று வற்புறுத்தினார்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும்

0: பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: புத்தம் புது காலையில் இனி
2: தமிழமுதம்

0: நமக்குள்ளே வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது. தண்ணீரை பார்க்கும் பொழுது அதில் போய் கால் வைக்க மாட்டோமா, இல்லை அதில் போய் குளிக்க மாட்டோமா, குழந்தைகளோடு விளையாட மாட்டோமா அப்படின்னு பல சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பல எண்ணங்கள் நம்மளை அப்படியே குளிர்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு நீர்நிலைகளை இலக்கியங்கள் பேசக்கூடிய அழகு இருக்குது பாருங்களேன், தனி அழகு. என்னதான் மனுஷன் வந்து இயற்கையை விட்டு தள்ளி வந்துட்டாலும் தன்னுடைய வீடுகளில் எல்லாம் குளிர்சாதன பெட்டிகளை வச்சு ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு மாற்றி வச்சுருந்தாலும் இயற்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய மனசு அப்படியே அந்த இயற்கையில் கரைந்து போவது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் தான் இன்றைக்கி கூட ஒரு அருவிகளை பார்க்கும் பொழுது அந்த அருவிகளை நம்ம குளிச்சிட மாட்டோமா, அந்த அருவி தண்ணி நம்ம மேலே பட்டு ஒரு சிலிர்ப்பை ஒரு பரவசத்தை ஏற்படுத்திடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நகர வீதிகளில் அருவிகளுக்கு வாய்ப்பு இல்லையங்க. அதற்காகவே செயற்கையாக நீர்வீழ்ச்சிகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் கோடை காலங்களில் குறிப்பாக. அடுத்தது குளங்கள் மாதிரியான அமைப்புகளை செயற்கையாக நம்ம உற்பத்தி பண்ணுறோம். ஏன், அப்படியாவது நம்ம இயற்கையை ரசிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம்தான். ஆனால் தான் இன்றைக்கி கூட காவிரி ஆற்றிலிருந்து அந்த அணை திறக்கப்பட்டு அந்த ஆறு தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வரும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், மேலே தாளம் முழங்க மலர்களை எல்லாம் தூவி வருக வருக அப்படின்னு அந்த காவிரி தாயை நம்ம வரவேற்று இன்னைக்கு கூட மகிழ்கிறோம் இல்லையா. இதெல்லாம் நம்முடைய பழைய காலத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நம்முடைய உணர்வுகளுக்குள்ள கலந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த மகிழ்ச்சியை யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒரு நல்ல மழை வந்து ஆறுகளில் புது வெள்ளம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு அருமையான பாடலை சொல்லுது. அன்னைக்கெல்லாம் புது வெள்ளம் வருது அப்படின்னா அந்த வெள்ள நீரை பார்ப்பதற்காகவே மக்கள் அப்படியே அங்கே வந்து குவிவாங்களாம். அந்த இடத்துல இளைஞர்கள் அந்த தண்ணியில் இறங்கி குதித்து விளையாடி தன்னுடைய ஆற்றலை எல்லாத்தையும் காட்டுவாங்களாம். அப்படியே நீரில் மூழ்கி மறுபடியும் ஒரு பாம்பு தலையெடுத்து மேலே வர்றது போல் அந்த இளைஞர்கள் அப்படி விளையாடுவாங்களாம். இதை வேடிக்கை பார்ப்பதற்காகவே மக்கள் கூட்டமும் மன்னர்களும் புறப்பட்டு வருவாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு தண்ணீரை தமிழன் நேசித்திருக்கின்றான் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல அரசன் முதல் கடைகோடி மக்கள் வரை எல்லாரும் அந்த கரைகளில் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். இன்றைக்கி கூட நம்ம இப்படியான ஒரு நிகழ்வை ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடுறோம். இன்னும் கேட்டால் கலந்த உணவுகளை எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த அழகை பார்த்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்ச நேரம் மனக்கவலைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். இதை இளங்கோவடிகள் எழுதும்போது எழுதுகிறாரு, அந்த தண்ணீரினுடைய ஓசை சல சல சல சல சல சலன்னு பாயும் இல்லையா, அந்த ஓசைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. உழவர் ஓதை மதகு ஓதை உடைநீர் ஓதை தன்பதம் கொள் விழவர் ஓதை சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு காவேரி ஆற்றிற்கு போற்றி பாடலை பாடுகின்றார். உழவர்கள் உழுவதனால் ஏற்படும் ஓசை, அப்படியே மதகு திறந்த உடனே தண்ணீர் அப்படியே வேகமாக பாயுமே அந்த ஓசை, அடுத்தது அந்த கரைகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஆறு புறப்படுவது கூடிய அந்த ஓசை, விழா நடப்பதனால் அதனால் எழக்கூடிய ஆரவாரத்துடன் கூடிய ஓசை, இதெல்லாம் சிறக்கும்படியாக அந்த காவிரியாறு பாயுது அப்படின்னு ஒரு அழகிய சிந்தனையை இந்த பாடல் நமக்கு கொடுத்து செல்கிறது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரவுனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மில்லிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 ஆண்டு சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு

0: செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2,500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1,250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதே போல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து
3: வருகின்றனர்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபத்தேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும், பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, மனுஷ் ஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன், டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ளவுள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும், ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 7:25. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
1: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: பிசிஓடிக்கும் குழந்தையின்மைக்கும் ஒரு லிங்க் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் இன்று வந்து நீர்க்கட்டிகள் தனக்கு இருந்தாலும் அதுக்கு போதிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வதில்லை. இன்றைய காலகட்டம், ஒரு திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு ஜோசியர்கிட்ட போயிட்டு நல்ல நாள் பார்த்து குறிக்கிறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்த்து, எனக்கு மாதம் மாதம் ஒழுங்காக தூரம் வரலையே, மாதம் மாதம் ஒழுங்காக தூரம் வர்றது எதை குறிக்குது அப்படின்னா, மாதா மாதம் அந்த பெண் கிட்டேருந்து கருமுட்டை கரெக்டான டைமில் தரமாக ரிலீஸ் ஆகுதுன்றது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கருமுட்டை தரமாக இருந்தால் தான் அவங்க உடலுறவின் இருக்கும்போது ஆணோட அந்த உயிரணு இருக்கு இல்லையா, ஸ்பம், அதோட கலந்து கரு உருவாகிற தன்மையை அது நல்ல ஒரு லெவலில் வச்சுக்கும். ஃபர்டிலிட்டி, குழந்தை பிறப்பு வரக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு இன்டாக்டாக இருக்குன்னு அர்த்தம். மாதவிடாயே மாத்திரை போட்டால் தான் வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 வாட்டி கூட வர்றதுக்கான உத்தரவாதம் இல்லை அப்படின்ற நிலையில், டிலேட் பீரியட்ஸ் கட்டாயமாக ஒரு ஃபர்டிலிட்டி கன்சர்னாக வரும். ஸோ பெண்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு தான் இப்போ ஸ்கூல் காலேஜ் ஏஜ்லேயே நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், உடல் பருமன் கண்ட்ரோல், அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருவோம். ஸோ அந்த பெண்ணுக்கே தெரியும் நம்ம இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணனா நம்ம ஒழுங்காக தூரம் வரணும். முக்கால்வாசி அந்த மாதிரி கண்ட்ரோல்டு பிசிஓடியில் இருக்கிற பெண்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் 45 டேஸ்-50 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துடும். கட்டாயமாக ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை வரும். கொஞ்சம் பொறுமை மட்டும் அவசியம். ஒரு கல்யாணம் ஆன முதல் மாதத்துலேருந்தே யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகுமான்னு பார்க்குறதுக்கு பதிலாக நமக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி நம்ம உடல் பருமனை கண்ட்ரோல்லே வச்சிட்ருக்கோம். முதல் ஆண்டு, 2வது ஆண்டு அல்லது 3வது ஆண்டு கட்டாயமாக குழந்தை வரும். அவங்களுக்கான வயசு வந்து ஒரு 26-28 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு தான் இது பொருந்தும். சப்போஸிங் அவங்களுக்கு வந்து ஓரிரு ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை வரல, பிசிஓடினால் நமக்கு குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா கருமுட்டை வருமோ வராதோன்ற அந்த ஒரு பயம் இருக்குது. மாத்திரை போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் வருது, என்ன முயற்சி எடுத்தாலும் உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்க பிஎம்ஐலாம் 30 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா, அவங்களுக்கு நாங்கள் கருமுட்டை வளரும் டேப்லெட்ஸ். ஏன்னா நம்ம கருமுட்டை வந்தால் மாதம் மாதம் தூரம் வரும், கருமுட்டை வரலன்னா மாதம் மாதம் தூரம் வராது, அது சிம்பிள் ஃபேக்ட். ஸோ கருமுட்டையை வளர்க்கக்கூடிய மாத்திரைகளை கொடுப்போம். முக்கால்வாசி பேருக்கு அவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல்டு பிசிஓடியில் இருந்தாங்கன்னா ஓவுலேஷன் இண்டக்ஷன், கருமுட்டை கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியும் ஆகாதவங்களுக்கு தான் அடுத்தடுத்த கட்ட வைத்தியமாக அது போயிட்டுருக்கும். பிசிஓடி இருக்கிறவங்க நார்மலாக கருத்தரிக்க முடியும், ஆனால் அந்த புரிதல், நமக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது, அந்த நாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம், மருத்துவர் ஆலோசனையை, அதுக்கு அனுபவம் பெற்ற மருத்துவர் ஆலோசனையை நம்ம ஃபாலோ பண்ணோமா, நம்ம ஓரளவுக்கு கருமுட்டை வளர்ச்சி நமக்கு இயற்கையாக இருந்துக்கிட்டு இருக்கா, ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோமா, சக்கரவியாதி எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் முதல் ஆண்டு 2வது ஆண்டு பொறுமையாக இருக்க சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீ உங்களுக்கு வருது இல்லையா, கரெக்டாக 30 நாட்களுக்கு வரலைனாலும் 40-45 நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்துடுது இல்லையான்ற தைரியம் கொடுப்போம். ஒரு கர்ப்பப்பை மாதம் மாதம் வேலை செய்யணும், 12 வாட்டி வேலை செய்யணும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு, அது 5-6 வாட்டி கூட வேலை செய்யலைன்னா அது எப்படி குழந்தைய நிறுத்துற வேலையை செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் மேபி 1 இயர் முடியும் போதே டாக்டர்கிட்ட போயிடணும், ஏர்லியராக டாக்டர்கிட்ட போகலாம். பட் ஒரு 2-3 மாதம் கூட நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு நீர் கட்டி இருக்கு, எனக்கு குழந்தைய நிற்காதுன்னு நாமெல்லாம் நினச்சிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இல்லை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: இனி இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்க

0: இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்குறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரல, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து, ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும், ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:33:45.

0: ஆதிபராசக்தி படத்திற்காக ஒலித்தது பி சுசீலா பாடிய பாடல்.
1: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நேரம் 7:36. ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
3: பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தின சிற்றுரை. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இந்தியாவின் ஒரு சிறந்த தத்துவ ஞானி, அரசியல் சிந்தனையாளர், பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவராவார். 1916 செப்டம்பர் 25 உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்டத்தில் பிறந்த இவர் இந்தியாவின் அரசியல் மற்றும் சமூக தளங்களில் முக்கிய முத்திரையை பதித்துள்ளார். மனிதனின் உடல், மனம், அறிவு, ஆன்மா ஆகிய நான்கின் சமநிலையான வளர்ச்சியையும், மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையே உள்ள இணக்கமான உறவையும் வலியுறுத்தும் தத்துவத்தை இவர் உருவாக்கினார். அதாவது ஏகாத்ம மனிதநேயம் என்ற தத்துவத்தை உருவாக்கினார். அடுத்து அந்தியோதயா, சமுதாயத்தின் விளிம்பில் அல்லது மிக கடைசி படியில் இருக்கும் ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள். இவரது நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசால் பல திட்டங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா. தீனதயாள் உபாத்யாயா மருத்துவமனை புதுடில்லியில் இருக்கிறது. தீனதயாள் உபாத்யாயா பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் குஜராத் மாநிலத்தில் உள்ளது. இவர் மனிதனுக்கு தேவையான தர்மம், காமம், அர்த்தம், மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்களை இன்றைய சமூக பொருளாதார பிரச்சினைகளுடன் தொடர்புபடுத்தி விவரித்தார். கங்காபூரில் ஆரம்ப கல்வியும் ராஜகரில் பள்ளி மேல் படிப்பும் பயின்றார் இவர். கணிதத்தில் சிறந்த மாணவராக விளங்கினார். 1937 இன்டர்மீடியட் தேர்வில் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இதனால் மேல் படிப்புக்காக கல்வி உதவித்தொகையும் பெற்றார். கான்பூர் எஸ்டி கல்லூரியில் சேர்ந்தார். இங்கு அவர் சுந்தர் சிங் பண்டாரி, பல்வந்த் மகாசிங்கே ஆகியோரை சந்தித்தார். 1939 பட்டம் பெற்றார். எம்ஏ படிப்பதற்காக ஆக்ரா சென்றார். பல்வேறு சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வந்தார். இந்தி, ஆங்கிலம் என 2 மொழிகளிலும் திறம்பட எழுதக்கூடியவர். இந்தியில் மிகவும் பிரபலமான சந்திரகுப்த மௌரியா என்ற நாடகத்தை ஒரே மூச்சில் எழுதிவிட்டார். தேசிய விழிப்புணர்வை மக்களிடையே உண்டாக்க ராஷ்டிர தர்ம என்ற மாத இதழை 1940 லக்னோவில் தொடங்கினார். பின்னர் பாஞ்சஜன்யா என்ற வார இதழையும், சுதேசி என்ற நாளிதழையும் தொடங்கினார். 1942 ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் இணைந்து அதன் முழுநேர ஊழியராக பணியாற்றினார். நிறைய நூல்களையும் எழுதியுள்ளார். இவரது செயல்கள், படைப்புகள், பேச்சுகள் அனைத்திலும் தேசியமே நிறைந்திருந்தது. இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்த வேண்டும் என்ற நோக்குடன் எப்போதுமே செயல்படுவார். வீடு, குடும்பம் இவற்றை விட தேச சேவையையே முக்கியமாக கருதினார். தற்கால விஷயங்கள் குறித்து பொலிட்டிக்கல் டைரி என்ற தலைப்பில் எழுதி வந்தார்.

0: 1959 ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங்க கட்சியை நிறுவிய போது இவர் அதன் பொதுச் செயலாளராக செயல்பட்டார். 2 தீனதயாள்கள் இருந்தால் போதும், இந்தியாவின் அரசியல் முகமே மாறிவிடும் என்று ஷியாம் பிரசாத் இவரை பற்றி கூறுவார். அவர் மறைந்த பின் ஜனசங்க கட்சியின் தலைவரானார். தத்துவ அறிஞர், பொருளாதார வல்லுநர், சமூகவியலாளர், வரலாற்று ஆசிரியர், இதழாளர் மற்றும் அரசியல் அறிவியலாளர் என்ற பன்முக பரிமாணம் கொண்டிருந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா 1968 பிப்ரவரி மாதம் 11 அன்று முகல்சராய் ரயில் நிலையம் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 51. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
1: தொடர்கிறது.
2: சதீஷ் தவான் பிறந்த தினம். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி துறையின் வளர்ச்சிக்கும் இந்தியாவை உலகின் முன்னணி விண்வெளி நாடுகளின் வரிசையில் நிலைநிறுத்துவதற்கும் அரும்பெரும் பங்காற்றிய தலை சிறந்த விஞ்ஞானி பேராசிரியர் சதீஷ் தவான். அவரது பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25 நினைவு கூறப்படுகிறது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி, நிர்வாகத்திறன், தலைமை பண்பு என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய சதீஷ் தவான் இந்திய விண்வெளி திட்டத்தின் வளர்ச்சியில் அழியாத தடத்தை ஏற்படுத்தியவர். சிறு வயது முதலே அறிவியல் மற்றும் கணிதத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவர் உயர்கல்வியில் இயற்பியல், கணிதம் மற்றும் இயந்திர பொறியியல் போன்ற துறைகளில் அறிவை பெற்றார். பின்னர் அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்று ஏரோநாட்டிக்கல் மற்றும் விண்வெளி அறிவியல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். குறிப்பாக காற்று இயக்கவியல் மற்றும் திரவ இயக்கவியல் துறைகளில் அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றன. இந்திய அறிவியல் நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற சதீஷ் தவான் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சுதந்திரமாக சிந்தித்து புதிய கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஆய்வகங்கள் மட்டுமல்லாமல் திறமையான மனித வளமும் அவசியம் என்பதை உணர்ந்து இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். 1971 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் தலைவராக சதீஷ் தவான் பொறுப்பேற்றார். அப்போது இந்தியாவின் விண்வெளி திட்டம் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இந்தியா தனது சொந்த செயற்கைக்கோள்களையும் ஏவுகணை தொழில்நுட்பத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவரிடம் இருந்தது. அவரது தலைமையில் இந்திய விண்வெளி திட்டம் பல முக்கியமான முன்னேற்றங்களை அடைந்தது. செயற்கைக்கோள் ஏவுதளங்கள், ஏவுகணை தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் தொடர்பு, தொலை உணர்வு மற்றும் வானிலை ஆய்வு போன்ற துறைகளில் ஆராய்ச்சிகள் விரிவடைந்தன. இந்திய விண்வெளித்துறையின் வளர்ச்சியில் சதீஷ் தவான் ஏற்படுத்திய தாக்கத்தை நினைவு கூறும் வகையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ள இந்தியாவின் முக்கிய விண்வெளி ஏவுதளத்திற்கு சதீஷ் தவான் விண்வெளி மையம் என பெயரிடப்பட்டுள்ளது. இன்று இந்தியாவின் முக்கியமான விண்வெளி ஏவுதல்கள் இங்கிருந்தே நடைபெறுகின்றன. எனவே அந்த பெயர் ஒவ்வொரு முறையும் இந்திய விண்வெளி சாதனைகளுடன் இணைந்து ஒழிக்கிறது. விண்வெளியை நோக்கி இந்தியா தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பயணத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்த சதீஷ் தவான் போன்ற முன்னோடிகளின் பங்களிப்பு நன்றியுடன் நினைவு கூறப்பட வேண்டும். அவரது வாழ்க்கையும் சாதனைகளும் தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடுத்த முயற்சிக்கான பாடம் என்ற நம்பிக்கையை நமக்கு வழங்குகின்றன. அறிவியல் சிந்தனையுடன், தன்னம்பிக்கையுடன், நாட்டுப்பற்றுடன் செயல்படும் ஒவ்வொரு இளைஞருக்கும் சதீஷ் தவானின் வாழ்க்கை என்றும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழும்.
1: சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டோம். இடம்பெற்றது உங்கள் கவனத்திற்கு.
0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத்

0: நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: புத்தம் புது காலையில் இனி செல்வோம் நகர்வலம்.
2: வாகனம் ஓட்டும் போது அலைபேசியை பயன்படுத்துதல்.
3: இந்தியா உட்பட ஏறக்குறைய அனைத்து நாடுகளும் வாகனம் ஓட்டும் போது அலைபேசிகளை பயன்படுத்துவதை தடை செய்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் இத்தடையை அமல்படுத்தி அபராதம் விதித்தாலும், ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும்போது பேசுவதற்கு, குறுஞ்செய்தி அனுப்புவதற்கும் அலைபேசிகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவது சென்னை சாலைகளில் கவலைக்குரிய போக்காக மாறி வருகிறது. இது அடிக்கடி போக்குவரத்து வேகம் குறைவதற்கும், விபத்துகள் நூலிழையில் தவிர்க்கப்படுவதற்கும் மற்றும் விபத்துகளுக்கும் வழிவகுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பழக்கம் நகரில் குறைந்தது 200 சாலை விபத்துகளுக்கு காரணமாகிறது. வாகனம் ஓட்டும்போது கைபேசியில் பேசுவது கார் விபத்து ஏற்படுத்துவதற்கான உங்கள் வாய்ப்பை 4 மடங்கு வரை அதிகரிக்கிறது. பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு உங்கள் கண்கள், கைகள் மற்றும் முழு மூளை திறனும் தேவை. தொலைபேசி அழைப்புகள் இந்த கவனத்தை சிதறடிக்கின்றன. கைபேசியை கையில் வைத்திருப்பது என்பது ஸ்டியரிங்கில் உங்கள் ஒரு கை மட்டுமே இருக்கிறது என்ற அர்த்தம். இது சாலையில் எதிர்பாராத ஒன்று நடந்தால் விரைவாக திரும்புவதையோ அல்லது மீண்டு வருவதையோ கடினமாக்குகிறது. அழைப்பது, பதிலளிப்பது அல்லது கைபேசியை எடுப்பது போன்றவை போக்குவரத்திலிருந்து உங்கள் பார்வையை திசை திருப்புகின்றன. சாலையில் வெறும் 2 வினாடிகள் கவனம் சிதறுவது கூட விபத்துக்கான உங்கள் அபாயத்தை இரட்டிப்பாக்குகிறது. சில 2 சக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் கைபேசிகளை ஹெல்மெட்டில் செருகிக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் அவற்றை ஹேண்டில் பாரில் வைத்திருக்கிறார்கள். புத்திசாலிகள் ஏர்பட்களை பயன்படுத்துகிறார்கள். கார்களில் இருப்பவர்கள் வைஃபை பயன்படுத்துகிறார்கள். வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தாலும் அது ஒரு பெருந்தொற்று போல பரவியுள்ளது. வாகனம் ஓட்டும்போது மட்டுமல்லாமல் சாலை ஓரம் நடந்து செல்லும் போது கூட அலைபேசியை பயன்படுத்துவது சாலை விபத்துகளுக்கு ஒரு வளர்ந்து வரும் காரணமாக அமைகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் செயலி அடிப்படையிலான டெலிவரி சேவைகள் மற்றும் கால் டாக்ஸிகள் நிலைமையை இன்னும் மோசமாக்கியுள்ளன. இது ஒரு பழக்கம், இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிறார் பைக் டாக்ஸி ஓட்டுநர் ராம். அவர் தனது கைப்பிடியில் கட்டப்பட்டிருக்கும் கைபேசியில் உள்ள வரைபடத்தை பார்த்தபடியே வேகமாகச் செல்லும் போக்குவரத்து நெரிசலில் வளைந்து நெளிந்து செல்கிறார். அவர் தனது இலக்கை நெருங்கும் ஒரு திருப்பத்தில் திரும்பவிருந்தபோது திரையில் ஒரு அழைப்பு வந்தது. அது அவருடைய அடுத்த வாடிக்கையாளர். அவர் வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். டெலிவரி சேவைகள் மற்றும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் வரைபடங்களை பார்ப்பதற்கு பதிலாக வீடியோக்களை பார்க்க அல்லது சமூக ஊடக பக்கங்களை புரட்ட டேஷ்போர்ட் மவுண்ட்களை அடிக்கடி தவறாக பயன்படுத்துகின்றனர். ப்ளூடூத் இயர்பட்கள் மற்றும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கருவிகள் ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகின்றன. ஆனால் மூளையால் சிக்கலான போக்குவரத்து சூழல்களை திறம்பட புரிந்து கொள்ள அவர்களால் முடிவதில்லை. வாகனம் ஓட்டும்போது கையடக்க கைபேசிகளை பயன்படுத்துவது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறை கைபேசி கவனச்சிதறல்களுக்காக வழக்கமாக 100 கணக்கான வழக்குகளை பதிவு செய்கிறது. இருப்பினும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அல்லது மறைக்கப்பட்ட இயர்பட் பயன்பாட்டை நிரூபிப்பது பெரும் சவாலாகவே உள்ளது. இதற்கான சிறந்த தீர்வு அவசர அழைப்புகளை எடுப்பதற்கு அல்லது செய்வதற்கு முன்பு சாலையின் ஓரமாக பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்துங்கள். வாகனம் இயக்கும்போது இயர்ஃபோன்கள், ஹெட்செட்டுகள் அல்லது வீடியோ ஸ்ட்ரீமிங் செயலிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
2: வாகனம் ஓட்டும்போது அலைபேசியை பயன்படுத்த

0: பயன்படுத்துதல். எழுதியவர் பி விஜயலட்சுமி, வாசித்தவர் விஜய்.
1: சென்று வந்தோம் நகர்வலம்.

0: ஈரமான ரோஜாவே படத்திற்காக ஒலித்தது சித்ரா குழுவினரோடு பாடியிருந்த பாடல். நேரம் 7:55 புத்தம் புது காலையில். இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பெரிய நாயகி அம்மாள் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொலை தொடர்புங்கிறது இப்போ பல்கி பெருகி எல்லாரும் பயன்படுத்துகிற அளவில் வந்துட்டதுனால உலகம் நமது கைக்குள்ளன்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செயல் நடந்தால் கூட அது மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி எங்கேயும் பரவிடும். அப்படியா அப்படியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆச்சரியத்தோடு. அதுவே நகர்ப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் ஏதாவது நடந்தால் கூட ஓஹோ அப்படியா இப்படி தெரியாத மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியாமல் கூட இருக்கும். இப்படி கிராமத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் செய்திகள் பரவுறதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறீங்க, தஞ்சாவூரில் நடைபெறும் முக்கியமான செய்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியல. தஞ்சாவூர் வல்லம் சாலையில் தமிழ் பல்கலைக்கழகம் பக்கத்தில் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கே மரபு வழி கால்நடை மருத்துவ முறைகள் பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருது. பெரிய நாயகியம்மாள், இதை எத்தனோ வெட்டினரி பிராக்டிசஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கால்நடைகளில் கோமாரி நோயை கட்டுப்படுத்த கால்நடை பராமரிப்புத்துறை நிறைய செலவிட்டு வருது. ஆனால் ஒரு முத்துன தேங்காயை துருவி மஞ்சளையும் வேப்பிலையையும் சம அளவு கலந்து அரைச்சி கொடுத்தோம்னா கால் நோய் வாய் நோயை குணப்படுத்திடலாமா? இன்றைக்கும் கிராமங்களில் சினைக்கு வராத பருவத்துக்கு வராத மாடுகளுக்கு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு சோத்து கத்தாழ மடல்களை கொடுத்து பருவத்துக்கு வரவழைக்கிறாங்க. மாடுகளின் மலட்டுத்தன்மையை போக்க ஆணை நெறிஞ்சி தழைகளை கொடுத்து குணப்படுத்துகிறாங்க. கால்நடைகளின் சுவாச கோளாறுகளுக்கு ஆடாத்தோட இலைகளையும் ஓமவல்லி தழைகளை அப்புறம் தூதுவளை தழைகளை பயன்படுத்துகிறாங்க. கால்நடைகளின் கடிச்சல் நோயை குணப்படுத்த கொய்யா இலைகள் மாதுளம் பிஞ்சுகள் கொடுக்குறாங்க. விஷயம் தெரிந்த கிராமத்தார் இதையெல்லாம் முறையாக பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் தஞ்சாவூர் கால்நடை ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி செய்யுது. இந்த மரபு வழி மருத்துவ முறை நமது பாரம்பரிய முறை. எப்படி பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி சொல்கிறோமோ அதுபோல் இதை மறந்துடக்கூடாது. செலவு குறைவான அதே சமயத்தில் எந்தவித தொந்தரவையும் யாருக்கும் சூழலுக்கும் ஏற்படுத்தாத இந்த சிகிச்சை முறையை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும். இந்த முறைகளை ஆவணப்படுத்தணும். இதுக்கு கால்நடை பல்கலைக்கழகமும் உறுதுணையாக இருக்குது. பெரிய நாயகியம்மாள், இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த காலத்து தொலைபேசி வழியாக உங்ககிட்ட சொல்லாமல் அந்த காலத்து கடுதாசி முறையில் தெரிவிக்கிறோம். கடுதாசி உங்களை வந்து சேர்ந்துச்சுன்னா பத்திரமாக எடுத்து வச்சுப்பீங்க இல்லைங்களா? 1969 அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தப்போ ஒரு விழாவில் நம்ம கிராமப்புற மக்கள் கால்நடை வளர்ப்பை தங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக வச்சுருக்காங்க. அவற்றை பராமரிக்க அவங்க ஊர்களில் கிடைக்கிற சித்த ஆயுர்வேத மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தி அவர்களின் கால்நடைகளுக்கு வரும் நோய்களை குணப்படுத்த முயற்சி செய்யுங்கன்னு அறிஞர் அண்ணா அப்போவே சொல்லியிருக்கார். அது இப்போவாவது கடைபிடிக்க முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்ன அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கும். இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்க்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி 1 மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
5: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்ன ராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: தெனாலி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், எம் கோபிகா, பூர்ணிமா பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரு இசை பாடல்களை இன்று காலை 8:30 மணிக்கு திரைக்கானத்தில் கேட்டு ரசிக்கலாம். இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. The headlines. Prime Minister Narendra Modi to interact with participants of Seva Yatra for second day today. Make in India initiative aimed at transforming the country into manufacturing nation completes 12 years today. FSSAI proposes nationwide ban on manufacture and sale of analog paneer. Fourth UP International Trade Show to begin today at India Expo Center and Mart in Greater Noida. Indian duo of Kamaljeet and Suruchi Singh

தினந்தோறும் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். நேரம் 8:39 20 நொடி. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம். வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி.

0: பாட்டு பாடவா படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருந்த பாடல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: நேரம் 8:55. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது டூயட் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கே.வி. பழனிவேல் அவர்கள் தவில். அருள்புரி ஐங்கரனே. சரஸ்வதி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நேரம் 9:31 10 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவிலூர் கேவி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயக்கம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக இயல் இசையில் உசித்த அருணகிரிநாதர் திருப்புகழ் தேஷ் ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கோவிலூர் கே.வி. பழனிவேல் அவர்கள் தவில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான்.

0: டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமராவதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். இரண்டாவது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். மூன்றாவது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கும். இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்துக்கு ஒரு ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
2: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்ன ராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்து சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முகவரி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: நான் முனைவர் ஆ. மணி. பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக 4 ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன். இதுவரை 83 நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கின்றேன். மகாகவி பாரதியாருடைய நாட்டுப்பாட்டு என்ற நூலுடைய முதல் பதிப்பு 1917 வந்தது. அந்த பதிப்பு இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பதிப்பு. அதை கண்டறிந்து அந்த நூலை பற்றிய ஆய்வுகளோடு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரபல நாளிதழிலே 1 நூற்றாண்டு மர்மத்தை அவிழ்த்த புதுச்சேரி பேராசிரியர் என்று பாராட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மலர்களிலும் கருத்தரங்க தொகுப்புகளிலும் வெளியிட்டிருக்கின்றேன். ஆய்வறிஞர் ஈ.கி. ராமசாமி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நான் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த ஆய்வினுடைய தலைப்பு குறுந்தொகை உரை நெறிகள் என்பதாகும். 2011 அது நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளிலே அது ஒரு முதன்மையான ஆய்வு என்று பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த நூலை மதிப்பீடு செய்த உலக பேரறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள், அவர்கள்தான் தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கான சான்றிதழை வழங்கியவர். அவர் என்னுடைய ஆய்வேட்டை சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கப் போகும் ஆய்வு என்று பாராட்டியிருக்கின்றார். குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இளம் அறிஞர் விருதினை 2013 நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதனுடைய பவள விழா ஆண்டிலே தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் தமிழ்

0: ஆய்வாளர் என்ற விருதையும், அதேபோன்று தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 2022 சிறந்த நூலாசிரியர் விருதையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை சரித்திர கும்மி என்ற நூலுக்காக அந்த விருது கிடைத்தது. 2023 புதுச்சேரி அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு நூலுக்கான தொல்காப்பியர் விருதையும் பெற்றிருக்கிறேன். 2023 கோவை உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் வழங்கிய சிறப்பு விருது, 2024 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது, தொல்காப்பியம் பொருண்மை நோக்கு பதிப்பு கூற்று என்ற நூலுக்காக, அதுபோல அகில இந்திய சமூக நல அமைப்பு வழங்கிய தமிழறிஞர் உவேசா என்ற விருது, இந்திய அரசினுடைய நிறுவனமாகிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, அதுபோல புதுவை திருக்குறள் மன்றம் வழங்கிய திருக்குறள் மன்ற விருது 2026 பிப்ரவரியிலே அது வழங்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருதை சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறேன். இந்திய அரசினுடைய நிதி நல்கை பெற்று தேசிய அளவிலான 4 கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோல தாகூர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றிய காலத்திலே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய உதவியோடு மக்கள் தகவலியல் சான்றிதழ் என்ற பாட வகுப்பை மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் பெறாமல் 3 நடத்தியிருக்கின்றேன். தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 இப்படி என்னை பற்றிய செய்திகள் சிலவற்றை சொல்லலாம் ஐயா.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில சங்க இலக்கியத்தில் முருகன் இந்த தலைப்புல தான் உங்கள்கிட்ட பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்ப முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சங்கம் அப்படிங்கிற சொல்லே வந்து நம்ம பழந்தமிழ்ல இல்லைன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இலக்கியங்கள்ல கூட கிடையாது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க எனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா, சங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்கள்ல இருக்குதா இல்லையா, என்ன ஏது, அது சம்பந்தமா செய்திகளை சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க. இப்போ நாம சங்க இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுகிற நூல்களை நீங்க பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு அந்த 2 ஏறத்தாழ 18 அந்த நூல்கள்ல சங்கம் என்ற சொல் இல்லைங்க, அது உண்மைதான். நீங்க கேட்கறது 100 சரி. ஆனா சங்கம் என்ற அமைப்பே அந்த காலத்துல நிறைய இருந்தன சங்ககாலத்தில் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சங்கத்தமிழ் நூல்களிலேயே அந்த சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதுரையில் தமிழ் சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு 10 வருகிற மதுரை காஞ்சியில தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று ஒரு பாடலடிகள் வருதுங்க. நிலம் தரு திருவின் நெடியோன் என்ற பாண்டிய மன்னனுடைய அவையில புலவர்கள் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினாங்க, செயல்களை இயற்றினாங்கிறதுக்கு இந்த பாட்டு சான்றுங்க. புறநானூற்றுல ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு ஒருத்தன் வஞ்சினன் சொல்றான். அந்த பாட்டுல மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக மாங்குடி மருதன் என்ற புலவர் இருந்தாருங்கிறதும், அவருடைய தலைமையில புலவர்கள் பலர் சேர்ந்து பாடல் பாடினாங்கிறதும், அந்த சங்கத்தினுடைய புரவலராக அந்த பாண்டியன் இருந்தான்ங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையற்ற படையில பாத்தீங்கன்னா தமிழ் நிலைவற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்று வருதுங்க. அப்போ மதுரையில தமிழ் நிலைவற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் பார்க்கிறோம். இதை தவிர தொல்காப்பியத்திலே அவைங்கிற சொல் வந்துருதுங்க. அவையை அடக்குகிற பாட்டை அவையடக்கியல் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. அது 2 இடங்கள்ல தொல்காப்பியத்துல வருது. அது மட்டும் இல்ல, அவை என்ற சொல் இப்ப மோகூர் அவை, அதுபோல பாண்டியன் அவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவையத்து அப்படிங்கிற சொல்லும் வருகிறது. இப்படி பல சொற்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இடைக்கால இலக்கியங்கள்ல ஏதாவது இருக்குதா சங்க காலத்துக்கு பின்னாடி வந்ததுல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கேயும் சங்கத்தை பத்தின குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமான சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். தருமி அப்படிங்கிற ஒரு ஏழை புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலை அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திரு நாவுக்கரசர் பாடுறாருங்க. அப்போ இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். பின்னாடி கல்லாடத்துல பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்துல எல்லாம் இந்த செய்திகள் வர்றதை நீங்க பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். கிபி 10 உரியதாக சொல்லப்படுகிற சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேட்டுல மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று

0: வருகிறதுங்க. மதுராபுரியில் ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்தில் அவர்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தி எழுதினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வடமொழிகள் நூல்கள் ஏதாவது இருக்குதான் நீங்கள் கேட்டிங்கன்னா, வடமொழி இலக்கியம் என்று நாம் கருதுகிற வால்மீகியினுடைய ராமாயணத்தில் சங்கம் இருந்ததற்கு ஒரு இடம் சான்றாக இருக்கிறதுங்க. சீதையை தேடுறதுக்கு வானர வீரர்கள் போகிறாங்க, அவர்களை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறான், பொதிகை மலையில் அகத்திய முனிவருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளது, அதனை காண்பீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ அகத்தியர் இருந்த ஒரு பொதிய தமிழ்ச்சங்கம் இருந்ததை நம்ம அந்த பாட்டில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிளினி தாளமி போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் இன்னும் இலங்கையினுடைய வரலாற்று நூல்களிலும் கூட நீங்கள் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய பார்க்க முடியும். இது முதல் சங்கம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மதுரையில் இருந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கிற மதுரையில் இருந்தது என்றெல்லாம் இறையனார் களவியல் உரையில் ஒரு குறிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1901 மே மாதத்தில் பாண்டித்துறை தேவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தொடங்கினார். அது 4 தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி சங்கம் இருந்ததற்கான நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போது நாம் ஒன்று பார்க்கணும். இப்போது நீங்கள் நக்கீரர் பெயரில் வழங்குகிற அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, அவர் கடைச்சங்கம் இருந்து தமிழாராய்ந்தார், சிறு மேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அடிவுரை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் என்று ஒரு பட்டியல் சொல்கிறார். அதே போல் நூல்களுடைய பட்டியல் சொல்லும்போது நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றினை 400, புறநானூறும் 500, 1010, 150 களியும், 70 பரிபாடலும் என்று ஒரு பட்டியல் தரார். இதில் இருக்கிற புலவர்கள் பல பேர் இன்னைக்கு நாம சங்க இலக்கியம் என்று சொல்கிற நூல்கள்லையும் இருக்கிறாங்க. அந்த நூல்களும் அந்த பட்டியலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அது காலந்தோறும் அரசர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதுவரை நாம் பார்த்த சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன.
1: நிச்சயமா, அதுவும் குறிப்பா நீங்க சங்கம் அப்படின்னாவே மதுரையை வந்து தொடர்புபடுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மதுரைங்கிற பேர் வந்ததுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முடியிலிருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம், ஒரு மதுரம் அது விழுந்த இடம். அந்த இடம் தான் வந்து அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை அப்படின்னு போய் மதுரை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடல்லாம் இருக்குது. இப்போ ஒரு திரைப்பட பாடல் ஒன்று கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்களேன்.
0: இப்போ சங்கம் பற்றி பேசி கொண்டிருந்ததுனால பாரதிதாசனார் எழுதிய சங்கே முழங்கு என்ற பாட்டு, கலங்கரை விளக்கம் என்ற படத்தில்,
1: அது ஒரு வீரத்தை குறிக்கிற மாதிரியான பாட்டாச்சு.
0: கண்டிப்பா
1: உணர்ச்சி வசப்பட வைக்கும் எல்லாரையும். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி சங்கம் அப்படிங்கிற சொல்லு சங்க இலக்கியங்களில் இல்லை அப்படின்னாலும் அது மாதிரியான செய்திகள் பல்வேறு இருக்குது. அதனால் சங்கம் இருந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியம் பற்றி அறிய வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: இப்போ தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மதுரை என்று புலவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோங்க. அப்போ மதுரை தான் தமிழ் மொழிக்கான ஒரு நிலைக்களமாக இருந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். பழங்காலத்தில் மதுரையை ஆண்ட மன்னர்கள் தான் பழம் பாடல்களை எல்லாம் தொகுத்து அதை பாதுகாக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. பதினெண் மேல்கணக்கு என்று சொல்கிற 18 நூல்கள், அதுதான் 8 தொகை 10 பாட்டு. அதில் 16 நூல்களை தொகுத்தவர்கள் பாண்டியன் மன்னர்கள் தான், மதுரையினுடைய ஆட்சியாளர்கள் தான். 500, 1010 இந்த 2 நூல்கள் மட்டும் சேர நாட்டை சேர்ந்த வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்ட அரசர்களால் தொகுக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். பழங்காலத்தில் உரையாசிரியர்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கிறத பாட்டும் தொகையும் என்று பழக்கப்படுத்தினாங்க. இளம்பூரனுடைய உரையிலும் பேராசிரியருடைய உரையிலும் இன்னும் பல உரையாசிரியருடைய உரையிலும் அது பாட்டும் தொகையும் என்று தான் பயன்படுத்தப்பட்டது. பாட்டுனா 10 பாட்டு, தொகைனா 8 தொகை என்பது நமக்கு நினைவில் இருக்குது. நன்னூலுடைய உரையாசிரியரான மயிலைநாதர் கூட எண்பெருந்தொகை என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்கிறாங்க. நம்ம 8 தொகை என்று சொன்னதை அவர் எண்பெருந்தொகை என்று பயன்படுத்துகிறார். 10 பாட்டையும் பயன்படுத்துகிறார். இன்னும் பல சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்போது நாம் அவர் காலத்தில் இப்படி எண்பெருந்தொகை என்று அடிக்கிற வழக்கமும் இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10 பாட்டுங்கிறது இளம்பூர்னருக்கு முன்னாடி இருந்தே இருந்து வந்த ஒரு வழக்கம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 10 பாட்டு அப்படிங்கிற நூலுக்கு, 8 தொகை என்ற நூலுக்கு 12 பாட்டியல் என்ற ஒரு நூல் இலக்கணம் சொல்லுதுங்க. சங்க இலக்கியத்திலேயே கலித்தொகை வந்து 1887 சீவை தாமோதரம் பிள்ளை என்பவரால் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. சங்க நூல் அப்படிங்கிற பெயரில் அச்சான முதல் நூல் அதுதாங்க. அந்த நூலில் அவர் கலித்தொகை சங்க நூல் என்று தான் குறிச்சிருக்கிறாரு. அதே போல் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் வந்து சங்கத்தொகை நூல்கள், சங்க நூல் பயிற்சி, பழைய சங்க நூல்கள் என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். 1940 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற ஒரு அமைப்பு பாட்டும் தொகையும் சங்க இலக்கியம் என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டாங்க. அங்கே தான் சங்க இலக்கியம் அப்படிங்கிற தொடர் இந்த சங்க நூல்களுக்கெல்லாம் உரியதாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோங்க. இதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்களுடைய எண்ணிக்கையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்கிறமே தவிர 18 நூல்னு சொல்கிறமே தவிர எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னா 2381 பாட்டு இருக்குங்க. அதில் அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்கள் மட்டும் 1862ங்க. மீதம் இருக்கிற அந்த பாடல்களை பாடினவங்க புறப்பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 473. 473 பேர் சேர்ந்து இந்த 2381 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல இன்னொன்னையும் நினைவு வச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிடைச்ச பாடல்கள் தான் நமக்கு 2381 தவிர பாடின பாடல்கள் கிடையாது. பாடுனதில் காணாமல் போனது போக, தொகுக்கப்பட்டதில் காணாமல் போனது போக, மீதம் இருக்கிற பாடல்களை தான் நம்ம இந்த வகையில் பார்க்குறோம். அப்போது நம்ம சங்ககாலம் எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த முன்னாடி நிகழ்ந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்ககாலம்ங்கிறது கிமு 2 to கிபி 2 வரை என்று சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிபி 2 அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிற இலங்கையினுடைய மன்னர்

0: மன்னனாக இருந்த இரண்டாம் கயவாகு என்ற மன்னனுடைய காலம்ங்க. அது நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இந்த கிமு ரெண்டு எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி தான், அதையும் நம்ம சொல்லலாம். புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேட்டில் அகழாய்வுகள் நடந்தன. அந்த அகழாய்வுகளின் வழியாக தமிழ்நாட்டுக்கும் ரோம் நகரத்துக்கும் இருந்த தொடர்புகள் அறிய வந்தன. அதனுடைய காலம் தான் கிமு ரெண்டு. அந்த வகையில் நாம் சங்ககாலத்தினுடைய மேல் எல்லையை குறிக்கிறதுக்கு நம்ம அரிக்கமேடு அகழாய்வு தான் ஒரு மிகப்பெரிய தரவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா, அதாவது புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு, அதுதான் வந்து சங்க இலக்கியத்தோடு தொடங்கின காலம் என்ன அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கு. இப்போ வந்து சார், நம்ம சங்க இலக்கியத்தில் முருகன், இதுதான் நம்ம வந்து குறிப்பாக அதை பற்றி பேச போகிறோம். எனக்கு என்னென்ன, இப்போ நீங்கள் சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த நூல் உருவானத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? எந்த சூழ்நிலையில் இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? அதை எப்படி தொடங்குனீங்க? என்ன நடந்தது? இதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ஒரு நூலை உருவாக்கும் போது அதுக்கு சில அடிப்படைகள் வேணும். முக்கியமாக அந்த நூலை எழுதணுன்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. அந்த எண்ணம் எப்படி எனக்கு தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புதுச்சேரியில் ஒரு பேராசிரியர் முனைவர் ரா கோதன் ராமன் ஐயானுங்க, அவங்க செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் ஆய்வறிஞராக இருந்தவருங்க. நம்ம புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டின் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய முதல் இயக்குநராகவும் இருந்தவர். அவரை அடிக்கடி நான் போய் பார்க்கறது வழக்கம். அவர் போகும்போதெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாருங்க. அப்படி சொல்லும்போது இந்த வடமொழியிலையும் தமிழ்லேயும் இருக்கிற முருகன் பத்தின செய்திகளை எல்லாம் தொகுத்து நீங்கள் எழுதுனா நல்லா இருக்கும், அதை யாராவது செய்யணும், ஆனால் நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வடமொழி நூல்களையும் இப்படி எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிற புரியலை. இருந்தாலும் ஐயா, நான் முயற்சி செய்கிறேன், என்னால் ஆனதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலுக்காக புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் நேர்காணல் செய்யும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த சங்கத்தமிழ் முருகனை பற்றி ஏதாவது புதிய செய்திகள் நீங்கள் தொகுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. இந்த ரெண்டும் அந்த நூலை நான் உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நீங்க ஒரு செய்தியை கேட்கறீங்க, ஏற்கனவே ஒரு பேராசிரியர் அதை கேட்டிருக்கிறார். அப்போ இந்த ரெண்டும் இணைஞ்சு எனக்கு உள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம முதல்ல இந்த நூலை நம்ம உருவாக்கணும், அதுக்கான என்ன செய்யலாம் அப்படின்னு போகும்போது முதல்ல சங்க பாடல்களை எல்லாம் தொகுத்து அதில் முருகன் பற்றிய பாடல்களை எல்லாம் தொகுத்து பார்க்கலாம்னு தோணுச்சுங்க. அது ரொம்ப எளிமையான பணியாக இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தமிழ் முருகனை பற்றி நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் போய் படித்தா அவங்க அந்த முருகனை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த பாடல்கள் என்ன சொல்லுது, அந்த பாடலுடைய ஒரிஜினலாக இருக்கிற கருத்து என்ன, அதையெல்லாம் அதில் தெரிஞ்சுக்க முடியலைங்க. அப்புறம் என்ன செஞ்சேன்னா, உட்காந்து 2381 பாடல்களையும் எடுத்து உட்காந்து பார்த்து ஒரு 39 பாடல்கள் தேர்ந்தனங்க. அந்த அடிப்படையில் அந்த நூலை நான் உருவாக்கினேன். அந்த நூலை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒருவர் பேராசிரியர் ரா கோதன் ராமன் ஐயா, இன்னொரு மயிலாடுதுறை செந்தில்குமார் நீங்கள். அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: திருவருள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று ஒரு பாட்டு, முருகனை பற்றின செய்தி என்பதனால அதுவும் முருகன் பற்றிய பாடலாகவே நம்ம கேட்டால் நல்லாயிருக்கும்.
1: நிச்சயமாக, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகம் எங்கும் நம்பப்படுது. அந்த விதத்தில் இந்த பாடல் வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கணும் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன். அந்த பாடலை இப்போ கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ள

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதிலும் குறிப்பாக வந்து சங்க இலக்கியம் பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அந்த நூல் உருவான வரலாறு பற்றியும் சொன்னீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, முருகன் அல்லது அழகு, இது வந்து திருவிக்க சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக குறிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால அந்த சங்கத்தமிழ் முருகன் அந்த நூலுக்கு கிடைத்த ஒரு சிறப்பையும் நான் இங்கே சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு நான் வந்து விடுகிறேன். சங்கத்தமிழ் முருகன் பாடல்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலுக்கான விருதும் 75,000 ரூபாய்க்கான பரம்பரிசும் கிடைத்தது. அதுக்கும் நான் நன்றி செலுத்த
0: கடமைக்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இந்த முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் திருவிக்கா வந்து ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. அந்த நூல் உருவானதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியிலிருந்து குமரன் ஒரு மாத இதழ் வந்ததுங்க, திங்கள் இதழ். அந்த இதழில் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதினாருங்க. அந்த கட்டுரை எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதை நூலாக வெளியிடுங்க நண்பர்கள் சொன்னதுனால அந்த கட்டுரையில் மேலும் சில பகுதிகளை அவர் சேர்த்து முருகன் அப்படிங்கிற பெயரில் 1925 அவங்க நூலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பதிப்பு வரும்போது அழகு குறித்து அவர் வச்சிருந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து, இன்னும் புதிய செய்திகள் நிறைய சேர்த்து அவர் அந்த நூலை விரிவாக்கி அந்த உள்ளுரைக்கு ஏற்ற மாதிரி முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு 1927 இரண்டாம் பதிப்பாக வெளிவிட்டாங்க. அந்த முருகன் அல்லது அழகு என்ற நூல் வந்து சங்க புலவருடைய நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையினுடைய நுட்பத்தை விளக்குகிற ஒரு ஆராய்ச்சி நூல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் 1994 18வது பதிப்பாக பாரி நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், 94 18வது பதிப்பு, இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆகிருக்கு, எவ்வளோ பதிப்புகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முருகனுடைய 12 கரங்களைப் போல அதில் 12 கட்டுரைகள் இருக்கின்றன என்றும் சொல்வார்கள். அவர் சொல்கிறாரு, முருகன் எவன், முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பல பொருள் குறிக்கும்.

0: ஒரு சொல் அப்பழபொருள்களில் சிறப்பாக குறிக்கத்தக்கன நான்கு: மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையினுடைய அழகாகவே நீங்கள் முருகனை பார்க்க முடியுன்ற செய்தியை அந்த நூல் முழுக்க அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். ஆனால் நீங்கள் முருகனுக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமுடையவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முருகன் என்றால் யாரு, முருகன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சங்க இலக்கியங்களில் போய் நம்ம திரும்ப தேடி பார்க்கிற போது அவர் சொல்கிற செய்தி கொஞ்சம் வேறுபடுகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் நிகண்டுகளில் போய் தேடுனீங்கன்னா அது திவாகர நிகண்டாக இருக்கலாம், பிங்களந்தையாக இருக்கலாம், நாமதீப நிகண்டாக இருக்கலாம். அங்கேயும் அழகு மட்டும் இல்லாமல் பூத்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, அகில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சங்க பாடல்கள் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே என்னென்னா, மேலே சொன்ன பொருள் மட்டுமில்லாமல் முருகுனா சினம், முருகன்னா சீற்றமுடையவன், சினமுடையவன் அப்படின்னு பொருள்படுற மாதிரி பல சொற்கள் இருக்கின்றத பார்க்க முடியுங்க. முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரள் என்று அகடானூற்றிலே வருகிறது. முருகன் சீற்றத்து உருகெழு குறிசில் என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி வருகிற பாடலடிகளை பார்க்கிற போது நம்ம பழந்தமிழ் நூல்களில் முருகனுக்கு இன்னொரு பெயராக சீற்றமுடையவன், சினமுடையவன் என்ற பொருளும் இருக்கிறத பார்க்கிறோம். அவன் அழகன் மட்டுமல்ல, அவன் சீற்றமும் உடையவன், பகைவர்களை இல்லாமல் செய்கிற குணமும் உடையவன் என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கருப்பன் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க, அது வந்து கோபக்கார சாமி, அந்த அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பன்னா வந்து நிறத்தில் கருப்புன்னு கிடையாது, இது வந்து கருப்பன் அப்படின்னா கோபக்காரன் அப்படின்னு. அது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ முருகு அப்படிங்கிறதுக்கு ஒரு சினம் பொருந்தியவன்
0: அப்படின்னு பாம்புன்னு வருது இல்லைங்களா. அந்த நல்லங்கிறது வந்து நல்லா இருக்கிறது குட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது கருப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது மாதிரி
1: இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, முருகன் வந்து முருக்கன் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது. அவன் ஒரு ஆண் அழகன், மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்டவன், பிணிமுகம் கொண்ட யானையவே வந்து அவன் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கக்கூடியவன். அதனால வந்து அந்த முறுக்கேறிய உடம்பு, அதுலேருந்து முருக்கன் வந்துச்சு. இப்ப முருங்கைக்காய் இருக்குது, முறுக்கு இருக்குது, இதுல எல்லாம் பாருங்க தமிழ் எப்படி இருக்குது, அதுலேருந்து தான் வந்து முருகன் வந்துச்சுலாம் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இலக்கியங்களில் வந்து முருகு அப்படிங்கிறது ஒரு சினம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முருகன் என்றால் அழகு அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: இப்போ நீங்கள் சொன்னது போலவே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டுங்க. ஏன்னா முருகன் என்றால் நமக்கு அழகன் என்றுதான் பதிவாகி இருக்கிறது, அதனால அதையே நாமும் பயன்படுத்துவோம். அதனால ஒன்று தான்
1: நிச்சயமா அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. அதுல வந்து கடைசியா முருகன்லேருந்து முருகு, முருகுங்கிற சொல்லுக்க பல்வேறு பொருள்லாம் இருக்குது, அதையும் நீங்க சுட்டி காட்டினீங்க. முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள் அது வந்து திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் இருக்குது. இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், என்னதான் சொல்லப்பட்டிருக்கு
1: முருகனுடைய பிறப்பை பற்றி. திருமுருகாற்று படையில வந்து வரும்போது, நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்று ஒரு தொடர்கள் வருதுங்க. நீண்ட பெரிய இமயமலையினுடைய உச்சியில நீளம் வளர்ந்த, நீளம்னா கருங்குவளை என்று ஒரு பொருள் இருக்குங்க, கருப்பை புல் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டையும் ஒரே ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் தேடி பார்த்த வகையில் தருப்பை புல் இவ்வளவு உயரமான இமயமலைகளில் வளராது என்று ஒரு செய்தியை நான் அண்மையில் பார்த்தேன். அதனால் கருங்குவளை என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா அது நன்னீர் நிலைகளில் வளரக்கூடியது என்பதனால். அப்போது அந்த பசுமையான சுனையில் அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று ஐந்தினுடைய தெய்வங்களில் ஒருவனாக இருக்கின்ற அக்னி தேவன் தன்னுடைய அழகிய கைகளிலே ஏற்று கார்த்திகை பெண்டிர் அறுவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஆறு கூறாக அமைந்தவன் என்று சொல்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த கடவுளின் மகன் என்று அவனை திருமுருகாற்று படை பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பரிபாடல்லையும் முருகனுடைய பிறப்பு பற்றின ஒரு செய்தி இருக்குங்க. ஐந்தாவது பாடல் அந்த பாட்டு, அதை பாடினவர் கடுவன் இளவெயினார்னு ஒருத்தருங்க. அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர்கள் உண்டுங்க. நீங்கள் சங்க நூல்கள்லேயே இசை அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு நூல் இருக்குன்னா அது பரிபாடல் மட்டும்தாங்க. அப்போ நாம் மற்ற நூல்களெல்லாம் இசை இல்லாமல் பாடக்கூடியன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த பரிபாடலுக்கு மட்டும் பாட்டு எழுதப்பட்ட பின்னாடி இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அங்கே பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நம்ம அந்த பரிபாடலில் பார்க்குறோம். அந்த பாட்டில் அந்த நிலம் என்ற தேரை ஏறி வாசுகி என்ற அரவன் ஆணாக கொண்டு இமயமலையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை ஒரு நெருப்பு கணையினால் எய்த சிவபெருமான் அந்த தேவர்களுடைய வேள்வி உணவை உண்டவன். அவன் இறைவியை கூடி இன்புறும்போது உண்டான கருவை இந்திரன் வந்து வேண்டிக் கொண்டமையினால் அதை பலவாக பிரித்து தருகிறான். அந்த கருவை முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இடுகிறாங்க. அதை கார்த்திக மகளிர் அறுவரும் உண்டு அந்த கரு கொண்டு சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில தாமரை பூவில அவனை பிள்ளையாக பெற்றார்கள் என்று அந்த பரிபாடல் சொல்கிறது. சிவனுடைய கருவை அக்னி தேவன் தீயிலே இட்டார் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஆனால் முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இட்டார்கள் என்று பரிபாடல் சொல்கிறது. இந்த ரெண்டு நூல்களிலும் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதின நச்சினார்க்கினியர் இன்னொரு செய்தியை சொல்கிறார். இப்படி இல்லாமல் வேறு வேறு புராணங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அந்த பரிபாட்டில் வருகிற செய்தியும் கொஞ்சம் வேறுபட அவர் உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் முருகனுடைய பிறப்பு பற்றி இந்த ரெண்டு நூல்களும் சொல்கிற செய்திகள் இவை தான்.
0: இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன்.
1: திருவிளையாடல் படத்தில் வருகிற பழனியப்பா, தமிழ்ஞான பழனியப்பா அந்த பாட்டுங்க.
0: அருமையான ஒரு பாடல் இது. வந்து அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் கேட்ட ஒரு பாடல். இப்போ கூட நம்ம இந்த பாடல் ஒளிபரப்பினோம்னா கேட்டுட்டே இருக்கலாம். அதனால நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நேயர்களோட சேர்ந்து அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள், ரொம்ப ஆச்சரியமான செய்திகள்லாம் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ முருகன் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டு கடவுள், தமிழர்களின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது நம்ம கூட. ஆனால் வடமொழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முருகனை ஒட்டின செய்திகள் இருக்குது, ஸ்கந்தனா அங்கே இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வடமொழி நூல்களில் முருகனை பற்றின செய்திகள், அவருடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு?
1: இப்போ நாம் முருகனை வந்து நம்ம ரெண்டு நிலைகளில் பார்க்கணும். ஒன்று தென்னாட்டினுடைய கடவுளாக, இன்னொன்று வடநாட்டினுடைய கடவுளாக. அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். வடமொழி நூல்களில் மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த முருகனை பற்றின செய்திகள், அவங்க முருகன் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொன்னது போல் ஸ்கந்தன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அவங்க சொல்லுவாங்க. அதில் நாம் பார்க்குற கதைகள்லேயே மிக பழமையானது பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இந்த முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. பார்வதியினுடைய பிள்ளையாக அவர் கருதப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிறப்புக்கு அக்னியும் இன்னொரு கங்கையும் துணை செய்ததாக அந்த வால்மீகி ராமாயணம் நமக்கு பல குறிப்புகளை தருகிறது. ரெண்டு காதைகள் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வடமொழி ராமாயணத்தில் 36வது காதையும் 37வது காதையுமாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு

0: எடுத்து மகாபாரதத்துல வனபர்வத்துல வரும்போது முருகனுடைய பிறப்பு அங்கேயும் பேசப்படுகிறது. இங்க அக்னி மற்றும் சுவாகா அந்த ரெண்டு பேருடைய மகனாக முருகன் சொல்லப்படுறத பார்க்குறோம். திருமணமான ஏழு முனிவர்களுடைய மனைவிகளை சந்திக்கிறதுக்கு அக்னி போறாரு. அப்படி போகும்போது யாரும் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்றதுனால அவர் வருத்தப்படுறார். அப்போ சுவாகா வந்து அக்னிகிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு மனைவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறு பெண் உருவெடுத்து அவரோடு இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்து கரு உருவாகிறது. அந்த கருவை அவங்க கொண்டு போய் கங்கையினுடைய நாணல்ல வைக்கிறாங்க. அது ஆறு உருவமாக மாறி ஆறு தலையுடைய கந்தனாக பிறக்கிறதாக அந்த மகாபாரத செய்தி வருதுங்க. இதுக்கு அடுத்து கந்த புராணத்துல வருகிற செய்தியை நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களாக இருந்த சூரபன்மன், தாராகாசுரன், சிங்கமோகன் இவர்கள் சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்யறாங்க. அவர்களுக்கு சிவன் பல வரங்களை தருகிறார். அப்படி தருகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கொடுங்கோளாட்சி நாட்டில் மிகுது. அப்போது சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கிறார். அதனால் தேவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய தவத்தை களைச்சி அவரை கொண்டு வந்து இப்படியாவது இவர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவர்கள் சார்பாக காமதேவன் போகிறார். காமதேவன் போன உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார்னு, நெற்றி கண்ணை திறக்கிறதுல காமன் எரிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவங்க செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் ஐந்து பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து உருவான நெருப்பு பொறிகள் எல்லாம் போய் கங்கையில் விழுந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவான ஆவியினால் நிறைய தண்ணீர் வந்து ஆவியாகி போய் அப்புறம் கடைசியில் அது சரவண பொய்கைக்கு போய் அங்கே ஆறு குழந்தைகளாக மாறி பிறந்ததாக அந்த கந்த புராணம் சொல்கிறதுங்க. அது ஸ்கந்த புராணம் என்று தான் இருக்குது.
1: நம்ம
0: தமிழ்படுத்தும் போது அது கந்த புராணம் என்று மாறி. அதே போல் பத்ம புராணத்தில் ஒரு வித்தியாசமான கதை இருக்குங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக பார்வதியையும் சிவனையும் காண முடியாதனால தேவர்கள் எல்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கணநாதனை வந்து அவர்களை தடுக்கிறார். அப்போ அவர்கள் அக்னியை அனுப்பி சிவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அக்னி வந்து கிளி உருவெடுத்து போய் தேடும்போது அங்கே ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னலில் பார்க்கும்போது உள்ள சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே சிவனுக்கு கோபம் வந்து, இந்த நேரத்தில் வந்துட்ட நீ, அதனால் என்னுடைய வீரியத்தை நீ தான் தாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அது ஆறு போல குளம் போல பெருகுகிறது. அதை வந்து பார்வதி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போது கார்த்திகை மகளிர் வந்து அதை உண்டதுனால அவர்களுக்கு கரு உண்டாகி அவர்கள் ஐந்து பிள்ளைகளை பெற்றதாக ஒரு கதை போகுதுங்க. அப்போது பார்வதி வந்து, என்னுடைய கணவருக்குரியது இது, நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கார்த்திகை மகளிரை தடுத்ததுனால அவங்க வந்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கு குறையுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்ததாக அந்த கதை போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பார்வதியினுடைய உடலில் வந்து இடது விழா எலும்பு வழியாக ஸ்கந்தனும், வலது எலும்பு வழியாக குமாரன் என்ற பிள்ளையும் பிறந்ததாகவும், அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டு ஆறுமுகனாக மாறியதாகவும் அந்த புராண கதை இருக்குங்க. இப்படி நிறைய புராணங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றன. ஒவ்வொரு கதையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் இந்த வித்தியாசங்களை எல்லாம் தொகுத்து பார்த்து எது சரியான மூலச்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க.
1: நிச்சயமா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அகநானூறு புறநானூறு அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் இல்லை.
0: இல்லைங்க,
1: பின்னாடி பரிபாடல் அப்படி கலித்தொகை அதுக்கு பிறகுதான் வந்து பல்வேறு செய்திகள், அதாவது இது வந்து நம்ம இப்போ சொன்னோம்னா அது ஒரு கற்பனையான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி நிறைய செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கந்தனையும் தமிழ் கடவுள் நம்ம சொல்லக்கூடிய முருகனையும் இணைத்து ரெண்டு பேரும் ஒன்று தான். அவர் வந்து சுப்பிரமணியனாகவும் இருக்காரு, கார்த்திகேயனாகவும் இருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து இப்போ இன்னைக்கு அது வந்து நிலை பெற்று போச்சு. எல்லாரும் அதை வந்து முழுமையா நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து திருமுருகாற்று படையில் நம்ம வந்து அறுபடை வீடுகள் இது பற்றின செய்தி. ஏன்னா அறுபடை வீடுகள் நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வடமொழி அது குறிப்பாக வடநாட்டிலலாம் வந்து அறுபடை வீடுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் திருமுருகாற்று படை அந்த அறுபடை வீடு சம்மந்தமான என்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு வழக்கா இருங்க. ஆனால் திருமுருகாற்று படையில் ஐந்து படை வீடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திருமுருகாற்று படையில் ஆறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஞ்சு தான் இருக்குது. அப்போது படை வீடுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசறைக்கு பேர் தான் படை வீடுங்க. போருக்கு போகிற இடத்துல தங்கி இருக்கிற அந்த பாசறையை நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஆறுபடை வீடுகள் என்று நாம் சொன்னாலும் கூட, திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரில் இருக்கிறது மட்டும்தான் சூரனை வதைப்பதற்காக முருகன் படையோடு போன இடம். ஆக ஒன்றுதான் படை வீடு, ஆனால் ஆறு என்பது ஆறுமுகனுக்குரியதாக சொல்லப்படுவது ஒரு வழக்காறு. இப்போ திருமுருகாற்று படையில் பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் என்று சொன்னேன். முதல்ல திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம், அதை பரங்குன்று என்றே அந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்த படை வீடு திருச்செந்தூர், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு 40 மைல் தூரத்தில் இருக்குது. திருச்சீரலைவாய் என்பது அதனுடைய பழைய பெயர்.

0: அதை நம்ம பார்க்கிறோம். அலைகள் தழுவுகிற அந்த பதியை நக்கீரர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உலகம் பூத்த ஓங்குயிர் விழுச்சீர் அலைவாய் என்று அவர் பாராட்டுறதை பார்க்கிறோம். மூன்றாவது படை வீடு நாம திரு ஆவினன்குடி, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் ஆவினன்குடி. அதைத்தான் நம்ம மூன்றாவது படை வீடு என்று சொல்லுவோம். ஆனால் பல பேர் பழனியும் நினைச்சுக்கிறோம், தவறில்லை, மலை மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, அதுதான் வித்தியாசம். அதுபோல் நான்காவது படை வீடு பார்த்தீங்கன்னா திருவேரகம், அதை சுவாமி மலை என்று சொல்வது ஒரு வழக்காறு. அது நான்காவது படை வீடு. அருணகிரிநாதர் தான் இந்த திருவேரகம்னா சுவாமி மலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பாடலை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதம் மிக்க திருவேரகமே சுவாமி மலை என்று அவர் பாடியிருக்கிறார்.
1: கும்பகோணத்துக்கு
0: பக்கத்தில், நீங்க சொல்றது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த ஐந்தாவது படை வீடு திருத்தணி என்று சொல்கிறார்கள். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் திருமுருகாற்றுப்படை பயன்படுத்துகிறது. குன்றுதோராடல்னு சொன்னீங்கன்னா குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகனுடைய கோயில் இருப்பது. அதே மாதிரி தான் அவர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய கோயில்கள் மலை மேலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணி, வயலூர், சுருளிமலை, இளஞ்சி, குன்றக்குடி, விராலிமலை இப்படி போகிறது. ஏல நாட்டில் கதிர்காமம் கூட இருக்கிறதுங்க. அப்போ இந்த குன்றுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் முருகனுடைய வழக்காறு. அதற்கு தனி ஒன்றாக திருத்தணியை சொல்வது ஒரு வழக்காறு உண்டு என்றாலும் கூட திருமுருகாற்று படையில் அப்படி இல்லை. ஆறாவது படை வீடு உங்களுக்கு தெரியும், பழமுதிர்ச்சோலை. அது அழகர் கோயிலில் இருக்கிற அந்த பழமுதிர்ச்சோலையை சொல்வது ஒரு வழக்காருன்னு பார்க்குறோம். ஏன் நீங்கள் குன்றுதோராடலுக்கு குன்றுகள்லாம் சொன்னீங்களே, பழமுதிர்ச்சோலைனா எங்கெல்லாம் முதிர்ந்த பழங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது அழகர் மலையை குறிப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஆறு படை வீடுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகாற்றுப்படை ஐந்தைத்தான் சொல்கிறது என்ற செய்தியோடு.
1: இப்போ திருமுருகாற்றுப்படையில் முருக வழிபாடு, இது சம்பந்தமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
0: இப்போ திருமுருகாற்றுப்படையை பொறுத்த வரையில் முருக வழிபாடு ரெண்டு வகையாக நாம் இருக்கிறதை பார்க்குறோம். ஒன்று, திரு ஆவினன்குடியில் இருக்கிற மக்கள் எப்படி வழிபட்டாங்கன்றத திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விரிவாக சொல்றாரு. அந்த முனிவர்கள் உடலும் உள்ளமும் அருள் நிரம்பியது, அவர்கள் காவி ஆடையை மர உரியாக உடுத்தவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வளம்புரி சங்கை போல நரைத்த முடியுடையவர்கள், அழுக்கின்றி விளங்குகின்ற திருமேனி உடையவர்கள், கரிய மானினுடைய தோலை தன்னுடைய உடையாக போர்த்தியவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வயிற்றில் அந்த நோன்புகள் இருந்ததுனால எலும்புகள் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் பல நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒரு நாள் உண்ணுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை வழிபட்டாங்க. சினத்தை போக்கிய அறிவடை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ ஆவினன்குடியில முருகனை வழிபட்ட மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வகையிலே நம்ம பார்த்தோம்னா, இவங்க இனிமையான மொழியை பேசக்கூடியவங்க, அந்த மலையினுடைய இறைவனாக இருக்கிற முருகனை தொழுதவர்கள், கந்தர்வ மகளிரும் வருகை தந்து முருகனுடைய அருளை விரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முனிவர்கள், கந்தர்கள் இவர்கள் எல்லாம் ஆவினன்குடியிலே வந்து அவரை வழிபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வகையாக நீங்க பார்த்தீங்கன்னா, முருகன் மலைதோறும் இருப்பவன், அவன் வழிபாடு செய்தலுக்குரியவன் வேளன். அந்த வேளன் பச்சிலை கொடியால நறுமணமுடைய காய இட்டு அதுல தக்கோல காயையும் சேர்த்து கலந்து கட்டி முருகனுடைய அருள் பெற்று ஆடக்கூடியவன். அவன் மல்லிகையினுடன் வெந்தாளியையும் கட்டிய கண்ணியை உடையவனாக இருப்பான், சந்தனம் பூசிய மார்பினை உடையவனாக இருப்பான். அவன் மூங்கில் குழாயில தேனை பெய்து அதுல கல்லை முற்ற செய்து மலை நிலத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஆடக்கூடியவனாக, பறை இசைத்து ஆடக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, அவன் மரியை அறுத்து அந்த இரத்தத்தை கலந்த பொறியை அந்த களமெல்லாம் பரப்பி இறைவனை முருகனை வழிபடக்கூடியவனாக இருந்தான் என்றும் பார்க்கிறோம்.
1: நிச்சயமா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சேயோன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதே நேரத்தில் வந்து சிவந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிவந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரத்த புரட்டல் அது உடம்புல படும்போது உடல் முழுக்க அந்த ரத்தம் வந்து தெளிச்சு அதனால வந்து உடலே வந்து நிறம் மாறுதில்லை, அப்படியும் எடுத்துக்கலாம்
0: இல்லையா?
1: ஏன்னா வந்து முருகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உரும்பாட்டுடைய ரத்தத்தை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் முருகனுக்கு இருந்திருக்கு. அதுவும்
0: நீங்கள் சொல்றது மாதிரியே குறுந்தொகையில் ஒரு பாட்டில் குருதிப்பூவின் குலைக்காந்த டே என்று வருகிறது. முருகன் வந்து அவுணர்களை தேய்த்து இல்லையாக்கினவன், களமெல்லாம் செம்மைப்பட ஆக்கினவன், அவன் கையில் இருக்கிற வேலும் சிவப்பா இருந்துச்சு, அவனுடைய யானையும் சிவப்பா இருந்துச்சுன்னு அந்த குறுந்தொகை பாட்டிலே கூட நீங்கள் சொல்கிற செய்தி இருக்கிற.
1: இன்னொன்று வந்து வேலன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முருகனை குறிக்கிறதா? ஏன்னா வேல் கொண்டு இருப்பவன் அவன் தான் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்தில் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியே வேலை வழிபட்டிருக்காங்க. ஏன்னா கல்வேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலன் வெறியாடல், இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கும் அந்த ஒரு

0: இயக்கம் உண்டு. கோடங்கி வந்து செய்யறது வந்து அது அந்த காலத்துல வந்து அதுதான் வேலன் வெறியாடலா இருந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் ஆனால் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நற்றிணை பாடலில் மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது இல்லையா, இப்போ இந்த பாடல் குறித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து சொல்லிவிடுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: இந்த மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்ற அந்த நற்றிணை பாட்டு பாடுனவர் பேர் பிரம்மச்சாரிங்க. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற பிரம்மச்சாரி தானான்னு தெரியல, ஆனால் அவர் பேர் பிரம்மச்சாரிங்க. அவர் வந்து ஒரு பாடலை பாடுறார், வேலன் வெறியாட்டை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். பொதுவாக அந்த காலத்தில் அந்த வெறியாட்டு ஏன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புவா, அந்த உண்மையை அறியாத தாய்க்கு தன் மகளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது,
0: பசலை நோய் வந்துருச்சு,
1: தனியா பார்த்து சிரிக்கிறா, சோகமாவே இருக்கிறான்றத பார்த்தோன்னே ஏதோ நோய் வந்துருச்சு போட்டிருக்கு, முருகன் தான் காரணம் என்று நினைத்து வேலனை அழைத்து அவ வெறியாட்டு எடுக்க சொல்லுவா. அப்படி வெறியாட்டு எடுக்கிற காலத்துல வேலன் ஆடுகிற போது முருகன் வருவதாக ஒரு குறிப்பு உண்டு. அந்த வேலன் வந்து வேண்டும் போது முருகன் வந்தா, அப்போ அந்த தோழி கேட்கற மாதிரியான ஒரு பாட்டு அதுங்க. அவ கேட்குறான், உனக்கு தெரியும்ல முருகா, இவன் காதலுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், அவன் தான் காரணம், ஆனால் அவன் வேலன் சொல்கிறான் நீ தான் காரணம்னு சொல்லி, அப்போது நீ வந்தேன்னா உனக்கும் அறிவில்லை தானே என்று கேட்பதாக ஒரு கொள்கையாக ஒரு கருத்தியலாக அது முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆக அந்த காலத்தில் இருந்த பெண்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை நம்ம நினைச்சு பார்க்குறோம். கடவுளையே கேள்வி கேட்குறாங்க, என்ன இருக்கட்டும் பார்க்கட்டும், உனக்கு தெரிய வேணாமா கடவுளே, உனக்கு தெரியுமில்ல அவன் தான் காரணம் தெரியுமில்ல, ஏன் இப்படி நீ வந்தாய் என்று கேட்பதாக அந்த பாட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவுசார் தலைமுறையினுடைய ஒரு பாட்டாக அதை நாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, சிலப்பதிகாரத்திலையும் இதே கருத்துடைய ஒரு பாடல் இருக்கிறத பார்க்குறோம். குன்றக்குறவையில், நேரிலை நல்லாய் நகையா மலைநாடன், மாறுவதறு வெண்ணோய் தீர்க்க வரும் வேளன், தீர்க்க வரும் வேளம் தன்னினும் தான் மடவன். அதாவது அந்த வேளனை விட முட்டாள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீதான் சொல்லி அந்த பாட்டு சொல்வதாக அமைந்திருக்கிறது. கடவுள் மேலே ஒரு உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் மீது இருக்கிற அன்பு பெரியது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி கடவுளை கூட கேள்வி எழுப்புகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நீங்கள் சொன்னது போல சூரனை வரம் செய்த கதைகள் சங்க நூல்களிலே, பல நூல்களிலே, குறுந்தொகையிலே, அகநானூற்றிலே, இன்னும் பல நூல்களிலே வந்திருக்கிறது. சூரபன்மன் அந்த கதை உங்களுக்கு தெரியும், குன்றமாகின்ற அவனை நெஞ்சிலே நடுவக அந்த வேளறிந்து முருகன் இரண்டாக பிரித்து ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனதென்று நாம் பார்க்கிறோம், கோழி கொடியாக ஏற்றுக்கொண்டான் என்று. இப்படி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, நிறைய நல்ல செய்திகள் வினாவாக தொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி, நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
0: சங்க இலக்கியத்தில் முருகன் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல். படம் திருவிளையாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 10 சங்கீத சாரல் வீரமணி கண்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், நாடோடி பழங்குடி இன மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா, நலமாய் வளமாய் ஓ யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை, கதையரங்கம் சொல்பவர் கவிதா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சுயர்ந்திசை பாடற பயிற்சி. நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். மாத்தி மாத்தி இயற்றியவர் ருத்ரபௌத்யால் அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30, இரவு 8:05 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: இந்நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 துரைகான

0: 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார். இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து 7:30 உழவர் உலகம். லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம். செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்புநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்களுடன் நேர்முகம். வெள்ளிசை வேளாண் செய்திகள் 9:15 செய்தி சுடர். 9:30 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் லய விநியாசம், வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். விட்டல் குமார் ராஜ்புரா அவர்கள் பக்காவஜ். 10:45 காற்றோடு கலந்திடவா, இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 முதல் மாலை 4 வரை, அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said Vikasit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris travelling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colours of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colours of service.
4: योजना से जब किसी की जिंदगी बदल जाती, किसी के जीवन में एक नई जिंदगी आ जाती है, तो कितना संतोष मिलता है ये आपने अनुभव किया होगा. और इसलिए सेवा यात्रियों के लिए ये भी एक प्रशिक्षण है कि सरकार की योजनाएं सिर्फ पैसे खर्च करना, राजनीतिक माइलेज कमाना इतना नहीं होता है. अगर वो योजना आखिरी व्यक्ति तक पहुँचती है तो उसके लिए तो एक नया जीवन शुरू हो जाता है.
3: The Prime Minister noted that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. Today, infrastructure in villages has improved considerably, while self-reliance among women of the country has also increased. And Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupinder Yadav, today launched the Capacity Enhancement for Effective Forest Management Project to support forest conservation practices. Addressing the inaugural session of the project launch in New Delhi, he said the project will promote innovation and the creation of more facilities in state forest institutes. Mr. Yadav said this project has been launched with an outlay of approximately 537 crore rupees, with the objective of providing the forest personnel the training of common protection competitiveness and region-specific knowledge. Vice President C.P. Radhakrishnan has said, in an increasingly interconnected world, emerging challenges cannot be effectively addressed by nations working in isolation. Interacting with participants of the 4th edition of International Strategic Engagement Programme INSTEP at the Uparashtrapati Bhavan today, Mr. Radhakrishnan said the Indian ethos of Vasudhaiva Kutumbakam, one earth, one family, one future, reflects collective well-being of people around the globe. He said this philosophy provided an opportunity for the foundation during India's G20 presidency and continues to guide India's approach towards inclusive and cooperative international engagements. The government has said 70,000 rural youth across states and union territories will be provided

இதுவரை சங்கீத சாரலில் வீரமணி கண்ணன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பி. ஞானதேவ் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் கீதா குப்பன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏவிஆர் ரந்தினி, ஏவிஆர் ரோஷினி ஆகியோரின் பாட்டு ஒலிபரப்பாகும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் 9:30 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் லய விநியாசம், வித்வான் காளிப்பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். தொடர்ந்து விட்டல் குமார் ராஜ்புரா அவர்கள் பக்காவஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் 2வது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு

0: இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 240,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 266,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக் கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக் கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாட்சி டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம் 8 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் காற்று இதே வேகத்தில் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். அரபிக் கடற்பரப்பில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பிலும் காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கு முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.3 முதல் 1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கடலூர் கடலோர பகுதிகளில் கிளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 18 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு இங்கு அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 19 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 19 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.6 மீட்டராக அலைகள் உயரும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். உமா பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல். எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் சென்னை வானொலி பாடற்குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை, ஒரு மணி ஆவதற்கு 15 நொடிகள் உள்ளன.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று PMSSV யங் அச்சீவர் ஸ்காலர்ஷிப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் விபரண்ட் இந்தியா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம்.
2: சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் துடிப்பான இந்தியாவிற்கான பிரதமர் இளம் சாதனையாளர் உதவித்தொகை விருது திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. பாரத பிரதமரின் யசஸ்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 75,000 முதல் 125,000 வரையிலான உதவித்தொகை வழங்கப்படும். பாரத பிரதமரின் யசஸ்வி என்பது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உதவித்தொகை திட்டமாகும். இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான உதவித்தொகை திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். யசஸ்வி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் நிதி தடைகளை கடந்து அவர்களின் கல்வியை முடிக்க உதவுகிறது. இந்த முயற்சி தனிப்பட்ட கல்வி வளர்ச்சியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்கும் பரந்த பார்வைக்கும் பங்களிக்கிறது. யசஸ்வி திட்டத்தின் கீழ் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மெட்ரிக் முன் உதவித்தொகையையும் மெட்ரிகுலேஷன் அல்லது உயர்நிலை படிப்புகளுக்கு மெட்ரிக் பின் உதவித்தொகையையும் பெறலாம். படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் சிறந்த வகுப்பு பள்ளி கல்வி மற்றும் சிறந்த வகுப்பு கல்லூரி கல்வி திட்டத்தின் கீழ் உயர் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்க உதவித்தொகை பெறும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள். ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டும் திட்டத்தின் கீழ் ஓபிசி மாணவர்களுக்கு விடுதி வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக 2.5 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 4,000 கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் முன் மெட்ரிக் உதவித்தொகை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் அதன் செயல்படுத்தலுக்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 32.44 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பின் மெட்ரிக் உதவித்தொகை மேல்நிலை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது. பாடத்தின் வகையை பொறுத்து ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 20,000 வரை கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறது. கூடுதலாக உயர் வகுப்பு பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி திட்டங்கள் ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி பிரிவுகளைச் சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் கல்வி கட்டணம், விடுதிச் செலவுகள் மற்றும் பிற கல்வி செலவுகளை உள்ளடக்கும். பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் ரூபாய் 9.25 லட்சம் வரை நிதி உதவி பெற தகுதி உடையவர்கள். உயர் நிறுவனங்களில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்வி கட்டணம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் கல்வி பொருட்கள் உட்பட முழு நிதி உதவியை பெறுகிறார்கள். கல்வி அணுகலை மேலும் மேம்படுத்துவதற்காக 2023-24ஆம் ஆண்டில் ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் ரூபாய் 12.75 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசு பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அருகில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்குவதையும் அவர்களுக்கு தரமான கல்வியை சிறந்த முறையில் அணுகுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய தேர்வு முகமை நடத்தும் யசஸ்வி தேர்வு வேட்பாளர் தேர்வுக்கான அடிப்படையாகும். மொத்த குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் வரை உள்ள ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி மாணவர்களுக்கு திறந்திருக்கும். குறிப்பிட்ட உதவித்தொகை திட்டத்தை பொறுத்து கூடுதல் தகுதி அளவுகோள்கள் பொருந்தக்கூடும். விண்ணப்பிக்கும் இடம் தகுதியான மாணவர்கள் தேசிய உதவித்தொகை போர்ட்டலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முகவரி scholarships.gov.in. விரிவான அளவிலான உதவித்தொகைகள் மற்றும் ஆதரவு திட்டங்களை வழங்குவதன் மூலம் பாரத பிரதமரின் யசஸ்வி விளிம்பு நிலை சமூகங்களுக்கான கல்வி அணுகலை பெரும்பாலும் தடுக்கும் நிதி கட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்கிறது. பல்வேறு முந்தைய திட்டங்களை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட

0: முயற்சியாக ஒருங்கிணைப்பது, மாணவர்கள் தங்கள் பள்ளி ஆண்டுகள் முதல் உயர்கல்வி வரை ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்குகிறது. தரமான கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டுடன் பாரத பிரதமரின் யசஸ்வி திட்டம் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தி மேலும் உள்ளடக்கிய மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க உதவுகிறது.
1: இதுவரை PMSSV பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: மூன்றிரண்டுக்கு FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக பாதுகாப்பான கருத்தடை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris traveling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan.
4: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी.
3: Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He noted that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. The Prime Minister said the infrastructure in villages has improved considerably, while self-reliance among the women of the country has also increased. Vice President C.P. Radhakrishnan has said, in an increasingly interconnected world, emerging challenges cannot be effectively addressed by nations working in isolation. Interacting with participants of the fourth edition of the International Strategic Engagement Programme, or INSTEP, at the Uparashtrapati Bhavan today, Mr. Radhakrishnan said the Indian ethos of Vasudhaiva Kutumbakam, that is, one earth, one family and one future, reflects collective well-being of people around the globe. INSTEP is an initiative aimed at promoting regional security and closer cooperation among like-minded nations. Prime Minister Narendra Modi has highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post today, Mr. Modi said the initiative has led to more being made in India, more investment in India and more exports from India. External Affairs Minister Dr. S. Jaishankar, South African Foreign Minister Ronald Lamola and Brazilian Foreign Minister Mauro Vieira have strongly condemned the Pahalgam terror attack and reaffirmed their commitment to zero tolerance for terrorism. The three ministers met under the IPSA Dialogue Forum in New York on the sidelines of the United Nations General Assembly yesterday and stressed their commitment to the UN Charter, international law and a stronger multilateral system. In a joint statement, the ministers called for a comprehensive reform of the UN Security Council. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav launched the workshop on capacity enhancement for effective forest management project in New Delhi today. On the occasion, the minister said the project holds significant potential for enhancing technical and field level capabilities in forest fire management, biodiversity conservation and climate action. The project has an outlay of over 537 crore rupees, including a contribution of over 440 crore rupees by Japan International Cooperation Agency. The project is being implemented over 7 years and involves all states in India. The government has said 70,000 rural youth across states and union territories will be provided skill training from next month under the Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0. It is a centrally sponsored scheme providing placement-linked skill training to poor rural youth. The Rural Development Ministry said all

0: Of the 31 participating states and UTs have been allocated more than 9 lakh targets under the scheme for a period of 2 years. The Intermeteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Vidarbha today. According to the Weather Agency, heavy rainfall is also expected over Uttarakhand, Bihar, Jharkhand, Andhra Pradesh, Kerala, Mahe and Telangana during the day. Indian men's and women's kabaddi teams have entered the finals at the Asian Games after registering comprehensive victories in their respective semi-final matches. The women defeated Nepal 48-24, while the men outplayed Thailand 66-28, keeping their unbeaten run intact. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, மயிலாடுதுறைக்கு போறோம். இப்போ மயிலாடுதுறைக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்கிறது என்று கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கா? வாங்க மயிலாடுதுறைக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை வந்து 2020 தமிழ்நாட்டினுடைய 38th மாவட்டமாக உருப்பெற்றிருக்கிறது என்று தான் சொல்லவேன். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த மயிலாடுதுறை தனி மாவட்டமாக உருவாக்கப்பெற்றது என்றதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த மயிலாடுதுறைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக நெல் வயல்களில், வயல் சூழ்ந்த பகுதியில் மயில்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ நெல் வயல்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே நீர்வளம் மிக்க இடமாக இருக்கும். காவிரி டெல்டா பகுதியினுடைய நீர்வளத்தால் அங்கே வந்து நெல் வயல்கள் செழித்து வளர்ந்திருக்கிறது. அப்படி நெல் வயல்களும் செழித்து வளர்ந்த நிலப்பகுதியில் மயில்கள் அதிகமாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி மயில் ஆடிய துறை, மயில் ஆடும் துறை என்பதுதான் இது மயிலாடுதுறை என பெயர் பெற்றது என்று அறிய கிடைக்கிறது. இந்த ஊருக்கு பழைய பெயராக மயூரபுரம், மாயவரம், மாயூரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வடமொழியில் மயூரம், மயூரா, மயூரி என்றால் மயில் என்று பொருள். மயிலுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. மஞ்சைன்னா சொல்லுவோம், சிகி சிகண்டி என்றெல்லாம் மயிலுக்கு வேறு பெயராக நாம் சொல்லுவோம். அப்படி வடமொழி பெயராகத்தான் இந்த ஊருக்கு மயூரபுரம், மயூரா, மயூரி, மாயூரம் என்றெல்லாம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அரசாங்க ஏடுகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாயவரம் என்றே இந்த ஊர் இருந்திருக்கிறது. அதாவது மாயவரம் அதுவும் வடமொழி பெயராக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு எப்படி இந்த மயிலாடுதுறையின் பேர் வந்தது அப்படின்னு அந்த வரலாறை பார்க்கும் பொழுது, திருமுறைகளில் மயிலாடுதுறை என்றே இருந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி 1982 இந்த ஊரானது தமிழக அரசால் மயிலாடுதுறை என மாற்றம் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் மாயூரம் வர்றப்ப அந்த ஊரை வைத்து ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முதல் முதல்ல நாவல் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நாவலை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர் வந்து மாயூரம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பேரோடு சேர்ந்து அவர் அறியப்படுகிறார். அவர் மாயூரத்தில் பிறந்திருக்கிறாரா அப்படின்லாம் இல்லை, அவர் பிறந்தது வந்து திருச்சி குளத்தூரில் பிறந்தவர். தரங்கம்பாடியிலும் மாயவரத்திலையும் முன்சிப்பாக வேலை செஞ்சிருக்கிறார். முன்சிப் என்றால் மாவட்ட நீதிபதி என்று பொருள். அப்படிதான் அவர் வேலை

பார்த்த இடத்தில் அதை நினைவாக போற்றும் வகையில் அவர் தன்னுடைய பெயரை அந்த ஊர் பெயரோடு சேர்த்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிதான் இந்த மாயூரம் என்ற ஊர் தமிழகத்தில் நிறைய அறிய கிடைத்த செய்தியாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக மயிலாடும் துறை, மயிலாடிய துறை, மயூரபுரம், மாயவரம், மாயூரம், இப்படி பலவாறாக சொல்லப்பட்ட ஊர்தான் இறுதியில் இப்பொழுது வழக்கத்தில் மயிலாடுதுறை என்றே அழைக்கப்பட்டு வருகிறதை தமிழக வரலாற்றில் நாம் அறிகிறோம்.

0: எழுத்தின் இசைப்பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு: மீள பிறக்கிற ஒரு துளி சுழற்சி. நான் என்பது நுழைய மறுக்கிற நாட்காட்டியின் பெரும் பகுதி. கணக்குகள் சாட்சியங்களாகும் போது சாட்சியங்கள் ஒரு ஸ்படிக மாலையாகி முன் தொங்குகிறது. எண்ணிக்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இட்டு நிரப்பப்படும் உடல் எண்ணிலிருந்து பிரிந்து சேமிக்க தொடங்குகிறது. கணக்கற்ற எண்ணெய் எதிலும் முற்று பெறாத தொகுதி உருவாகுகிறது, ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதில் சொல் வழிய மூட்டும் சாலைகள் நமக்கு சொந்தமற்றவை. அங்கே குகை ஓவியம் முன் சிரிக்கிறது. சேர்த்து வைத்தவை சொந்தம் கொண்டாடும் ஞாபகத்தை நகைப்புக்குரியதாய் மாற்றும் சட்டகம் அறிந்து வெளியேற்றுகிறது. எனதல்லாத ஒன்றை ஒன்றின் எனதான மற்றொன்றை எதிலும் நிற்கத் தொடங்கும் நான்கள் எனக்கு முந்தையது, என்னுடையது, எனக்கு பின்வருவது, அதை தொடர்வது. சுழற்சி சுற்றுச் சுற்ற வந்து நிற்கும் கணக்கில் மிதக்கத் தொடங்கும் உடல் அதனுள் ததும்பும் 8 மீட்டர்கள், 75 டிரில்லியன்கள், 6.8 லிட்டர்கள் என்னும் அறிந்து கொண்ட அறிவியலின் இன்ன பிறக்கல். மனித வாசனையின் எதிர்ப்பக்கம் எண்ணெய் திருகுகிறது. அங்கே நிலவும் இருக்கிறது இன்னொரு பக்கத்தோடு. எடையற்றவை எண்ணெய் கிழிக்கின்றன. நான் நுழைகிறேன். மீள பிறக்கிற ஒரு துளி சுழற்சி அப்படின்னா, நாம் எல்லாருமே ஒரே ஒரு துளியில் உருவாகிற ஒரு உயிர் தான். இந்த உயிருக்குள்ள இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்றத நம்ம சரியா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அறிவியல் பூர்வமே நம்ம உடல், நமக்கு பழக்கப்பட்ட உடலுக்குள்ள நாம என்னவா இருக்கோம், நம்மளோட உடலோட மாற்றம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கான்னா கண்டிப்பா இல்லை. ஸோ நமக்கே நம்மளை பத்தி தெரியாத போது நம்மளோட தொடர்பு கொள்ற மனிதர்களை நாம என்னவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றத ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுற இடம் ரொம்ப சரியானதா இருக்குமா அப்படின்னா அது இல்லை அப்படின்றத தான் இந்த கவிதைக்குள்ள நான் சொல்லியிருக்கேன்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மூச்சு பயிற்சியில அப்டாமினல் பிரீத்திங், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரீத்திங் இருக்கு. அப்டாமினல் பிரீத்திங் இல்லைன்னா வயிறு சுவாசம், அது எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். ஃபிளாட்டா படுத்துக்க போறீங்க, உங்களோட முதுகுல படுத்துக்கோங்க. பெட்ல படுத்துக்கலாம், இல்லை கீழே படுக்க முடிஞ்சா கீழே படுத்துக்கலாம். படுத்துட்டு உங்கள் காலை வந்து நல்லா மடக்கிக்கோங்க. எப்படி மடக்கணும் அப்படின்னா, உங்கள் முட்டி மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி, ஆகாசத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்க போகிறீங்க. உங்கள் ரெண்டு கையுமே வந்து உங்கள் உடம்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்ஹேல் சொல்லும்போது நீங்கள் மூச்சை உள்ளே வாங்க போகிறீங்க, எக்ஸ்ஹேல் சொல்லும்போது மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் மூச்சை உள்ளே வாங்கும்போது உங்கள் வயிறை நல்லா வெளியில் தள்ள போகிறீங்க. எக்ஸ்ஹேல் சொல்லும் போது உங்கள் மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறை நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இன்ஹேல், நல்லா உங்கள் வயிறு நல்லா பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். எக்ஸ்ஹேல், நல்லா வயிறு சுருங்கட்டும், இன்னும் கொஞ்சம் மெதுவாக உள்ளே இழுங்க, உள்ளே இழுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். நீங்கள் எங்கேயுமே மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது, ஃப்ரீயாக மூச்சை உள்ளே வாங்குங்க, ஃப்ரீயாக மூச்சை வெளியில் விடுங்க. ஸோ போன வாட்டி பண்ண மாதிரி இப்போ கவுண்டிங்கோடு பண்ணுவோம் நம்ம. இன்

ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, நல்லா வயிறு பெருசாகணும். எக்ஸேல், மூச்சை வெளியில் விடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. மெதுவாக மூச்சை உள்ளே வாங்குங்க. இன்ஹேல், நல்லா வயிறு நல்லா பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். எக்ஸேல், மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க. நல்லா வயிறு உள்ளே இழுங்க. இன்ஹேல், எக்ஸேல், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு இல்லை அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி படுத்துட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சேரில் உட்காந்தோ இல்லை கீழே உட்காந்தோ இதே பயிற்சியை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூச்சை உள்ளே வாங்கும்போது வயிறு நல்லா பெருசாகணும், அண்ட் வயிறு நல்லா உள்ளே போகும்போது உங்கள் மூச்சு வந்து வெளியில் போகணும். ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கவுண்டிங்கையும் நீங்களே வந்து மூணு கவுண்ட் இல்லை ஆறு கவுண்ட் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம மூச்சை வெளியில் விடுற கவுண்ட் மூச்சை உள்ளே வாங்குற கவுண்ட்டோட டபுளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாமே வெளியில் போகும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் வரல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்
1: வழங்குகிறார் கவிதா அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே. தாமரைப்புளம் அப்படின்னு ஒரு அழகான ஊர்ல ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடைக்கு தினமும் ஒருத்தர் வருவாரு. வயசு 60 இருக்கும். தினமும் ஒரே டீ, ஒரே பெஞ்சு, ஒரே நேரம். ஒரு நாள் அந்த டீ கடை வச்சிருந்த அந்த பையன் கேட்டான், ஐயா, தினமும் இங்க தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க, யாருக்காகவோ காத்திருக்கீங்க, யாருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, யாருக்காவும் இல்லப்பா. அப்புறம் ஏன் தினமும் இங்க வர்றீங்க? தம்பி, இங்க நான் தனியா உட்கார்ந்திருந்தாலும் தனிமையா உணர மாட்டேன்ப்பா. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாளும் அந்த பெரியவர் வராரு. ஆனா அன்னைக்கு டீ கடை பையன் அவருக்கு டீ கொடுக்கும்போது, ஐயா, இன்னைக்கு டீக்கு காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அவரு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. ஏன்பா, நேத்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு ஐயா அந்த வார்த்தை. நான் தினமும் இங்க டீ விக்கிறேன், 100 பேரை பாக்குறேன், ஆனா யாருக்கிட்டையுமே நான் பேசுறதே இல்லை. அந்த பெரியவர் சிரிச்சார். அதனால இன்னில இருந்து இங்க டீ குடிக்க வர ஒவ்வொருத்தட்டையும் ஒரு வார்த்தையாவது அன்பா பேசலான் இருக்கேன் ஐயா. அதுக்கப்புறமா அந்த டீ கடை மாற ஆரம்பிச்சுது. ஒருத்தர் வந்தா, எப்படி இருக்கீங்க? இன்னொருத்தர் வந்தா, வேலையெல்லாம் எப்படி போகுது? மற்றொருத்தர் வந்தா, சாப்பிட்டீங்களா? அவ்வளோதான், பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த டீ கடை வெறும் டீ கடையா மட்டும் இல்லாம மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் அந்த 60 வயது பெரியவர் வரல. டீ கடை பையன் கொஞ்சம் பதட்டமா இருந்தான். ஐயோ, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் வரல அப்படின்னு. சாயந்தரமா ஒரு ஃபோன் கால் ஒன்று அவனுக்கு வருது. ஹலோ ஐயா, தம்பி, இனிமே நான் உன் டீ கடைக்கு வர முடியாதுப்பா, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஆனா நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே, என்ன ஐயா?

0: ஒரு சின்ன வார்த்தை கூட ஒருத்தரோட நாளையே மாத்திரும் அப்படின்னு அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். நீ எனக்கு தினமும் டீ மட்டும் கொடுக்கலப்பா, நான் இன்னும் இந்த உலகத்துல முக்கியமானவன் தான் அப்படின்னு சொல்லி உணர வச்ச சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவ்வளவுதாங்க நேயர்களே, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை பண்ணித்தான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சில நேரத்துல எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை, சில நேரத்துல கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும், இந்த மூணு வார்த்தையே போதுங்க. நம்மளால ஒருத்தரோட பிரச்சனையை தீர்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அவங்களோட அந்த பிரச்சனையை தனியா சுமக்காம இருக்கிறதுக்கு ஒரு தோள் கொடுக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ இல்ல நண்பர்கிட்டயோ ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா, அந்த ஒரு கேள்வி. அவங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல வர்ற ஒரு சின்ன மெசேஜ். வாழ்க்கையில பெரிய மனிதராகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதரா இருப்போம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளோடும் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்துல விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலான வச்சிருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கு. இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி 1 மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபாய் நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
7: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டின் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12வது ஆண்டையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த திட்டத்தால் அனைத்து துறைகளிலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கட்டமைப்பை முன்னெடுத்துச் சென்று வர்த்தகத்தை மேம்படுத்தி புதிய சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் நாட்டின் வளர்ச்சியையும் வளத்தையும் உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளம் யாத்ரீகர்கள் இடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், இந்த பயணத்தில் இளையோர் பல்வேறு சேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் கிராமங்கள் வளர்ச்சி பெற்று மகளிரிடையே சுயசார்பு தன்மை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இணைப்பு சங்கிலிகளை கொண்ட இவ்வுலகில் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச ஒருங்கிணைப்பு சார்ந்த நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகள் நலத்துடன் இருப்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். G20 தலைமைத்துவத்தின் போது இக்கொள்கையின் மூலம் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை நோக்கி இந்தியாவின் அணுகுமுறை அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்த நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. வனங்களை பாதுகாக்கும் முன்களப் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் வன மேலாண்மை திறன் மேம்பாட்டுத் திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வனம் சார்ந்த பாதுகாப்பில் தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலையிலான திறன்கள் மேம்படுவது மிகவும் அவசியம் என்றார். இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, காடுகளில் முன்னோடி திட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வனங்களின் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் இணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ நிறுவனங்கள் தொடர் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடில்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் 71வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர், லட்சக்கணக்கான மக்களின் நம்பகத்தன்மையை இம்மருத்துவ நிறுவனம் பெற்றிருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். அனைவருக்கும் தரமான, குறைந்த செலவிலான மருத்துவம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டு பாதைக்குள் நுழைவதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சேவைகளை வலுப்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளால் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெற்றது. இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் வரை நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 10,50,00,000 பெண்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்தார்.
2: கிராமப்புற பெண்கள் சமையல் 8 கரோட் கரீப் தலித் வஞ்சித் பிச்சடே ஆதிவாசி பரிவாரோ கி பெஹனோ கோ முப்த கேஸ் கனெக்ஷன் தியா கயா.
1: கிராமப்புற பெண்கள் சமையலுக்கு விறகுகளையும் சாண எரிபொருட்களையுமே சார்ந்திருந்த நிலையில் அவர்கள் இலகுவாக சமையல் செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் 49 கோடிக்கும் அதிகமான சிலிண்டர் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து

0: மக்கள் காற்று மாசுவிலிருந்து பாதுகாக்கப்படுவதுடன் சமையல் நேரமும் பெருமளவில் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
1: உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாங்கள் கேஸ் வாங்கி பயன்படுத்துவதனால பொருளாதார ரீதியாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி விறகு எல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருப்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி.
2: நான் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்துல பயனாளியா இருக்கேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணிடுறாங்க. இதுக்குண்டான மானிய தொகை 351 ரூபாய் எங்க வங்கி கணக்குல 2 இல்ல 3 நாட்கள்ல வரவு வச்சுறாங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தால் கல்வி மற்றும் வருவாய் ஈட்டும் பிற பணிகளில் மகளிர் கவனம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
3: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளையும், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதியும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். இதனிடையே தாராபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அலை வீசுவதை திரு ராகுல்காந்தி உணரவில்லை என்றும் கூறியுள்ளார். சண்டிகரில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் பேசுகையில், திரு ராகுல்காந்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்டலூர் அருகே பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பள்ளி வளாகங்களிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதன் மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவிக்கையில்,
5: நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் விற்பனை நிலையம் சிங்காரத்தோப்பு திருச்சியில் நடத்தி வருகின்றோம். இக்கண்காட்சியில் பலவித கொலு பொம்மைகள், புராண கதாபாத்திர பொம்மைகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவ பொம்மைகள், சிவன் பார்வதி, ராதாகிருஷ்ணா, விநாயகர், முருகன் போன்ற தனி பொம்மைகள், கிராம வாழ்க்கை பொம்மைகள், விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெறும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு சலுகையாக 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுநர் ஃபௌசியா இக்பால் கூறுகிறார்.
6: என்னுடைய பேர் ஃபௌசியா இக்பால். தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடம்பூர் அப்படிங்கிற மலைப்பகுதியிலையும், தாளவாடி போற வழியிலையும், நெங்குமரகடா மலைப்பகுதிகளிலையும் நமக்கு இந்த மாதிரி தொல் மாந்தர்கள் வாழ்ந்த நீமச்சின்னங்கள் நிறையவே கிடைக்க வருது. ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில சங்ககாலத்துக்கும் உட்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு.
3: ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்திய வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் பிலிப்பைன்ஸ் இணையை 11-3, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் தன்வியையும், ஆடவர் பிரிவில் அபை ஜப்பானின் ரியோனாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷவாணி இன்று பிற்பகல் 3:02 101.4 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக பாதுகாப்பான கருத்தரை தினத்தை ஒட்டி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவீனா தங்கமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
2: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு,
3: அறை எண் 27,
2: ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,
3: மயிலாப்பூர், சென்னை 4.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்துல விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலான வச்சிருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கு. இப்ப 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்க்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி 1 மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபாய் நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
3: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
5: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. காதலன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் உன்னிகிருஷ்ணன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேரம் 2:29. திரைக்கானத்தில் நிறைவாக வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்தில் பி. ஜெயச்சந்திரன் மின்மினி பாடிய பாடல்

0: மீண்டும் திரைகானம் மாலை 5:30.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில்.
0: தினந்தோறும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலை 720 KHz பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. கேளுங்கள் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி மத்திய அலை 720 KHz மாலை 6:10. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரபோத் கல்யா.
2: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
3: மாதி மாதி
4: மாதி மாதி
3: ஹிமாலகோ
4: ஹிமாலகோ
3: சேதோ முகுட் லாயி
4: சேதோ முகுட் லாயி
3: தலா தலா சமுத்ரலே

இப்ப முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து இசை பாடற் பயிற்சி கேட்டோம். இடம்பெற்றது நேபாளி மொழி பாடல்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்ட் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின்

ஓரிடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகட வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகட வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 100.1, சென்னை எஃப்எம் கோல்டு 102.3, விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸுடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.

0: வாழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.
1: குறள் முதமிடம் பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிவிழா வருவது. திரைகானம் முதல் பாடல் அரண் படத்திலிருந்து. குரல்கள் கார்த்திக், ஆஷா மேனன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: முகமது சலாமத் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல் படம் ஆழ்வார்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com

0: ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: திரைகானத்தில் தொடர்ந்து சாதனா சர்க்கம் ரேஷ்மி அமல்ராஜ் இவர்கள் பாடியது படம் திருட்டு பயலே.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 KHz. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூர் நத்தம் கே ரத்ன ராஜசிங்கம் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அகில பாரத இசை. லயவிநியாசம் வித்வான் காளிபிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை. விட்டல்குமார் ராஜ்பரா அவர்கள் பக்காவச். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞரசை ஆர் சகானா, எஸ் ஸ்ரீநிகேதனா ஆகியோரின் பாட்டு. 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். நாளைய நிகழ்ச்சிகள். மதியலை 720 KHz. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை. இதில் சூழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு. அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 மணிக்கு அரங்கிசை. ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதப்பிரியா. பொங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், சி எம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமாவர்ஷினி, ஏ திலக்ஷனா ஆகியோர். அதனைத் தொடர்ந்து கீதாமிரதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் சொல்பவர் கே பார்கவா ராம். விளக்கமளிப்பவர் வி சாய் ஸ்வரூப்.

0: அதனை தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் பாட்டு. பகல் 12:10 சங்கீத சாரல், காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை, செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்த உரைச்சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதாசன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:55 வேலைவாய்ப்பு செய்தி, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார். 10 மணிக்கு அகில பாரத இசை, லயவிநியாசம் வழங்குவோர் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், வித்வான் சின்ன வெங்கட சுப்பையா அவர்கள் தவில். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிமாறுபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2°C, குறைந்த அளவு 28.4°C, ஈரப்பதம் 48%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிமானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7°C, குறைந்த அளவு 28.6°C, ஈரப்பதம் 54%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: This is Akashvani, the news read by V.C. Pramod. Prime Minister Narendra Modi has said that Vikasit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the Yatra from Varanasi to Vadanagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadanagar gave him the values that shaped his life, while Kashi added countless colours of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colours of service.
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी.
1: The Prime Minister said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. Today, infrastructure in villages has improved considerably, while self-defense, self-reliance among the women of the country has also increased. During the interaction, these Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi also urged the Yatris to maintain a diary and record their experiences during the Yatra. Prime Minister Narendra Modi today highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post, Mr. Modi said that the initiative has led to more being made in India, more investment in India, and more exports from India. He said this transformation is visible across sectors. The Prime Minister said Make in India is about creating infrastructure, enterprise, and innovation that allow India to grow and prosper. The government has said that 70,000 rural youth across states and union territories will be provided skill training from next month under the Deen Dayal Upadhyaya Grameen Kaushalya Yojana DDU-GKY 2.0. The DDU-GKY 2.0 is a centrally sponsored scheme providing placement-linked skill training to poor rural youth. The duration of the training varies from 3 months to 12 months. External Affairs Minister S. Jayashankar continued his intensive diplomatic outreach on the sidelines of the 81st United Nations General Assembly in New York. Dr. Jayashankar held a series of meetings with his counterparts from Armenia, Barbados and Iraq, besides meeting Panama President Jose Raul Mulino. Sharing details of his engagements in a series of social media posts, the External Affairs Minister said the discussions focused on bilateral cooperation, regional developments and broader international issues. The latest meetings form part of Dr. Jayashankar's broader diplomatic outreach during the UNGA, where he has held discussions with leaders and foreign ministers

0: அவ்வப்போது அனிருத்த பிரம்மராயர் தஞ்சாவூர் கோட்டையிலே அரண்மனைக்கு அடுத்த கட்டிடத்திலே இருந்து கொண்டு தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் சிவிகை தூக்குவோர் வேண்டும் படையாட்கள் வேண்டும் என்றெல்லாம் சின்ன பழுவேட்டரையர் காலாந்தக கண்டரிடம் ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தார். வேறு வழியில்லாமல் எரிச்சலோடு அந்த ஆணைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார் காலாந்தக கண்டரான சின்ன பழுவேட்டரையர். இப்பொழுது திடீரென்று சிவிகை தூக்கிகளும் சிவிகையும் வேண்டும், உயர்குல பெண்மணி ஒருவர் வருகிறார் என்பதனை அனிருத்த பிரம்மராயர் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை காலாந்தக கண்டரிடம் தெரியப்படுத்தினார். காலாந்தக கண்டருக்கும் அப்படி யார் வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. இந்த ஆர்வத்தை மேலும் ஒருவரும் பகிர்ந்து கொண்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அனிருத்த பிரம்மராயருடைய சீடன் ஆழ்வார்க்கடியான்தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம் ஜபதபம் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான்.
1: திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார்.
2: குருவே, மன்னிக்கணும், தோல்வியடைஞ்சி திரும்பினேன்
0: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான், ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியலையா?
2: சந்தித்தேன் ஐயா, தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன், ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை.
1: இளவரசர் இப்போது கடம்பூரில் தான் இருக்கிறாரா?
2: ஆம் குருவே, சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபசார வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது.
1: அதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள்?
2: இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டர்

0: இளையராணியுடன் இருக்கிறார். நம் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன்.
1: திருக்கோவலூர் மலையமான்
0: மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார்.
1: அந்த வேளக்கிழவன் சும்மா இருக்க மாட்டானே. இதற்குள் சைன்யம் திரட்டத் தொடங்கியிருப்பான். தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய வேளான் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா?
0: சின்ன அளவரசருக்கு என்ன இந்த கடல் விபத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமா இருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள்.
1: ஆமாம், குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் இந்த முதன் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி இருக்கிறேன்.
0: குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நடங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாக காலங்கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா?
1: ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப் போகிறேன்.
0: அது என்ன முயற்சி குருவே?
1: அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏறியாகிவிட்டது. திருமலை, உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன்.
0: அதில் வியப்பு ஒன்றுமில்லை ஐயா. அது என்ன காரியமோ?
1: ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஒரு வாய் பேச முடியாத ஸ்திரீயை தேடி பிடித்து அழைத்து வர சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார்.
0: ஆமையா, அந்த பேச முடியாத ஸ்திரீ
1: நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது.
0: அதிசயம், அதிசயம், இது எப்படி சாதித்தீர்கள்?
1: சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த பிச்சி பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலேயே வந்துவிட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன்.
0: ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே.
1: ஆம், அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது. எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று.
0: ஓஹோ, நள்ளிரவு ஆகிவிட்டதா? தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பு அளித்தீர்களோ?
1: விழித்திருந்தேன், ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை. வீட்டு பெண்களை விட்டு வரவேற்க செய்தேன். வெறி பிடித்தவளாயிற்ற, என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு உடனே உறங்கி விட்டாள். திருமலை, உண்மையை சொல்ல போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. நீ இந்த சமயம் வந்தது நல்லதாக போயிற்று.
0: குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்க்கதற்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன்.
1: அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும்.
2: குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்றிரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போகச் செய்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
1: திருமலை, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது என்றார்.
0: ஆமையா, அப்படித்தான்.

0: எனக்கும் தோன்றுகிறது. இவள் இளம்பெண், சுமார் 20 பிராயம்தான் இருக்கலாம்.
1: அவ்வளவு கூட இராது.
0: நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு பிராயம் 40 இருக்க வேண்டும்.
1: அதற்கு மேலேயும் இருக்கும்.
0: ஆமாம், நீ இலங்கை தீவில் மந்தாக்கினி தேவியை பார்த்திருக்கிறாய் அல்லவா?
1: ஆமையா, பார்த்து தங்கள் கட்டளைப்படி இங்கே அழைத்து வரவும் முயன்றேன், முடியவில்லை.
0: இந்த பெண் மந்தாகினி தேவி அல்லவே?
1: இல்லை குருதேவரே.

0: கேட்டு என்ன பயன்?
1: குருதேவரே, இவளுக்கு வாய் பேச வராது என்பது
0: அதைத்தான் தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள்.
1: குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள்?
0: ஆஹா, அந்த மூடன் ஏதாவது தவறு செய்து விட்டானா என்ன?
1: எந்த மூடன் குருதேவரே? தாங்கள் இத்தகைய காரியங்களுக்கு மூடனை அனுப்பி வைத்திருப்பீர்களா?
0: புத்திசாலியாக காணப்பட்டால் பழையாறைக்கு நான் சென்றிருந்த அன்று வாணர்குலத்து வல்லவரையனுடன் ஒரு வாலிபன் சண்டையிட்டான் அல்லவா?
1: ஆம், பழையாறை வைத்தியர் மகன் பினாக பாணி.
0: அவனேதான், அவனேதான்.
1: உன்னையும்
0: வல்லவரையனையும் கரிகாலரை சந்திக்க அனுப்பிய பிறகு அந்த வைத்தியர் மகனை சிறையிலிருந்து விடுதலை செய்து அழைத்து வர பண்ணினேன். நம் ஒற்றர் படைக்கு தகுந்தவன் என்று கண்டு அவனை கோடிக்கரைக்கு அனுப்பினேன். முன்னம் அவன் கோடிக்கரைக்கு போய் பழக்கப்பட்டவரோம்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தஞ்சாவூர் சேர்ந்த நமுதன் ஒரு சிறைச்சாலையை மட்டும்தான் பார்த்துருக்கான். பழையாறை பினாக பாணியோ ரெண்டு சிறைச்சாலைகளில் இருந்திருக்கான். தஞ்சாவூர், பழையாறை. இந்த பெருமிதத்தில் கரையர் மகளுக்கும் ஏதாவது காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துவதாக சொன்னது நினைவிருக்கும். வந்தியத்தேவனை கண்காணிக்கிற வேலையை நந்தினியும் அப்புறம் சின்ன பழுவேட்டரையரும் ஒப்படைச்சிருந்தாங்க அல்லவா? அதை அவனால் ஒழுங்காக செய்ய முடியல. வைத்தியர் மகனை விடுதலை செய்கிற விஷயத்தில் குந்தவைக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் நடந்த விவாதத்தின் முடிவில் என்னை நாடு கடத்துகிற நிலை ஏற்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு காலாந்தக கண்டர் சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர், மக்களில் சிலர் தம்மை குறை சொல்வதில் நியாயம் இருக்கத்தான் இருக்குது, விரைவில் இந்த பதவியை விட்டுவிட எண்ணியிருப்பதாக திருமலையிடம் சொல்கிறார். ரெண்டு பேரும் கடமை வீரர்கள், அப்படி செய்வாங்களா? தனது குருதேவருடன் சம்வாதம் செய்கிற போதும் ஆழ்வார்க்கடியான் மரியாதை குறைவாக நடப்பதே இல்லை. இந்த வினயம், அதாவது அடக்கம், சீடர்களுக்கு நல்ல முன் உதாரணம். ஹிதோபதேசம் என்னும் நீதி நூலில் வித்யா ததாதி வினயம்னு ஒரு தொடர். இதன் பொருள் கல்வி பணிவை தரும். இதை தொடர்ந்து வர கருத்துகளும் அரிய செல்வங்கள். பணிவு தகுதியையும், தகுதி செல்வப்பெருக்கையும், செல்வம் அறச்செயல்களையும், அறம் நிறைவையும் தரும். பௌத்த துறவிகளுக்கான நெறிமுறைகளை விளக்கும் நூல் வினய விநிச்சயம், அதாவது ஒழுக்க விதிகளின் தெளிவான முடிவு என்பது பொருள். யோகம், ஒருங்கிணைப்பது முயற்சி. உத் என்கிற முன்னொட்டு மேல தீவிரமான ஆகிய பொருள்களை கொண்டு இணைஞ்சு உத்யோகம்ங்கிற தொடர் உருவாகுது. பணி, தொழில் இப்படியெல்லாம் பொருள் தந்தாலும் உத்யோகம் என்ற தொடருக்கான நேரடி பொருள் மேலான முயற்சி. சுமுகம், இன்முகம். சு, இனிய. விநாயகரின் திருநாமங்களில் ஒன்று சுமுகன், அருள் பொழியும் இன்முகம் கொண்டவர். நேர்களே, அந்த மூதாட்டியின் பேர் மந்தாகினி என்பதை இந்த பகுதியில் தான் முதன் முதலாக தெரியப்படுத்துகிறார் ஆசிரியர் அனிருத்தர் வாயிலாக. எல்லாரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. மந்தாகினி நிகழ்ச்சிகளை உருவாக்குறாங்க.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், அறுவடை நாள் படத்திற்காக இளையராஜா குரலில்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 258,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தாவேக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு 1 மாதம்

0: கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச மருந்தாளுநர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரும் மருந்தாளுநர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கோவையைச் சேர்ந்த மருந்தாளுநர் திருமதி இந்திரா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சர்வதேச மருந்தியல் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட செப்டம்பர் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடப்படுது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மருந்தாளுநர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர்களோட சேவையை பாராட்ட இந்த நாள் கொண்டாடப்படுது. 2026ஆம் ஆண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக மருந்தாளுநர்களை வலுப்படுத்துதல். இந்த கருப்பொருள்ல மாறி வரும் மருத்துவ தேவைகளை எதிர்கொள்ள மருந்தாளுநர்களுக்கு தேவையான கல்வி, திறன், அங்கீகாரம் மற்றும் ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. மருந்தாளுநர்கள் முழுமையான திறனை சுகாதார அமைப்புகளில் பயன்படுத்தும் போது மக்களுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கான அணுகல் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5 மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரத்தில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு ஜான் லூயிஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு அப்துல் ரசிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கோரும், போல் வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷ் ஷா, தியாச்சிதாலே இணையும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21

0: 12 21 14 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லேலா ஜருக்கை வென்றார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேகா அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. முதலில் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? நிகழ்ச்சியின் முதலில் ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஒலி தந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படுத்தப்படும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தற்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது ஒருங்கிணைந்த தேர்வுகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுகளுக்கான கல்வித் தகுதி 12 வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்தேர்விற்கு இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 கடைசி நாளாகும். இதற்காக திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த 18 அன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 60 வயதிற்குட்பட்ட கைம்பெண்கள் உள்ளிட்ட உதவி தேவைப்படும் பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் இவர்கள் எந்த தினத்தில் வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்ட துறையினை அணுகி உதவிகள் பெறலாம் என்றும் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு நவம்பர் 15 வரை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு கட்டணமாக சம்பா நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 1441 மற்றும் ஏக்கருக்கு 583 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள பயிர் காப்பீடு இணையதள முகவரியையோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையோ அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தையோ அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்களின் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்கத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அக்டோபர் 30 நேரில் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 42 வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வருகின்ற 30 மாலை 5 இதற்கான விண்ணப்பத்தினை அனுப்பி வைத்திருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அக்டோபர் 20 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் அடங்கிய தகுதிகள் உடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1 பனை விதைகள் நடும் பணியின் ஒரு பகுதியாக சுற்றுச்சாலையில் பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆகியோர் இதனை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு வனத்துறை, மாநில நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, கிரீன் இடா சுற்றுச்சூழல் அமைப்பு இணைந்து முன்னெடுத்த இப்பணியில் நாட்டு

0: நலப்பணித்திட்ட மாணவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் வரை பனை விதைகளை விதைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல் துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், பனை விதைகள் விதைத்து இந்த மரங்கள் வளரும் போது ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பேசிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர், பனை விதைகள் நடும் பணி இதனுடன் நின்றுவிடாமல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மரங்கள் நடுவதில் அதிக ஆர்வமுடன் அரசு செயல்படும் என்று கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். விஜயகுமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற

0: மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத் துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில், முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது.
0: ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர், நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் ஜிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது.

0: ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. உழவர் நண்பர்களே, நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் புஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்களான 6611-232, 6611-432 இந்த இரண்டு எண்களையும் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மேலும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். வெட்டைக்கோழிகள் 25-30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60-120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130-180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கையில் காயின் தாக்குதலால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகி பயன்பெறுங்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: முத்தழகு முத்தழகு.
1: அடடே வா மருதாணி, எவ்வளவு நாள் ஆகுது உன்னை பார்த்து.
0: ஆமா முத்தழகு, இவ்வளவு நாளா என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிருந்த.
1: அப்படியா? ஊர்ல உங்க அப்பா ஆடு மாடு கோழின்னு இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ண வச்சிருந்தாரே, இப்போ எப்படி போகுது அதெல்லாம்?
0: எங்க முத்தழகு, சரியான லாபமே இல்ல, போட்ட முதலை எடுக்கவே முடியலன்னு சொல்றாரு. நானும் இந்த வயசுல ஏன்பா கஷ்டப்படுறீங்க, விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு.
1: ஏன் முத்தழகு அப்படி சொல்ற? முன்னாடியெல்லாம் நல்லா தானே போச்சு, இப்ப என்ன ஆச்சு?
0: அவரும் என்னென்னமோ வேலைகளை பண்ணிதான் பாக்குறாரு, இருந்தாலும் பண்ணையில லாபத்தை பார்க்க முடியல புள்ள.
1: முத்தழகு, அப்படின்னா இப்ப வானொலியில ஒரு நிகழ்ச்சி வர போகுது, அந்த நிகழ்ச்சியில இதுல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் இத பத்தி தெளிவா சொல்ல போறாரு, அதை நீ கேட்டு அப்பா வந்ததும் தெளிவா சொல்லிடு.
0: என்ன புள்ள சொல்ற?
1: அட ஆமா முத்தழகு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் வானொலியில சொல்ல போறாங்க.
0: சரி முத்தழகு, ஆனா யாரு எதை பத்தி சொல்ல போறாங்க?
1: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்தின ராஜசிங்கம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளு.
2: வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக சொல்லுவாங்க, எந்த ஒரு தொழில் செய்யும் போதும் ஒரு தொழில் கைவிட்டுச்சுன்னா இன்னொரு தொழில் கை கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விவசாயத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தக்காளி அதிக விலை போகும் நம்ம நாட்டிலேயே, ஒரு ஏரியாவில் பார்த்தா தக்காளி வந்து கம்மியான ரேட்டுக்கு போகும். ஆனால் அந்த விஷயம் தெரியாமல், அந்த ஒரு பொருளை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் அதை நம்ம ரோட்டில் கொட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பண்ணையை வந்து நம்ம எப்படி கட்டமைக்கணும், அந்த பண்ணையை ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, அதை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி அந்த ஃபார்மையும் பண்ணிவிட்டு அவரும் அவரை மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய விழிப்புணர்வையும் கொடுத்துட்ருக்கிறாரு. ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலியமாக எந்த அளவுக்கு லாபகரமாக விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா ரத்ன ராஜசிங்கம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார்.
3: வணக்கம். என்னுடைய பேர் ரத்ன ராஜசிங்கம். நான் வந்து கடந்த 35 ஆண்டு காலமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். நான் ஒரு மூத்த வேளாண் பட்டதாரி. அந்த வகையில் பட்டங்கள் பல பெற்றாலும் பட்டயப்படி பெற்றாலும் களத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நிறைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை தான் ஏற்கனவே தோல்விகள், அந்த தோல்விகளிலிருந்து பல தோல்விகளிலிருந்து தான் ஒவ்வொன்றோட கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு 10 ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணியமாக மிக மிக சென்னைக்கு அருகிலே நாவலூரிலே இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மிக சிறப்பாகவும் மிக லாபகரமாகவும் பல விவசாய மக்களுக்கு முன்னுதாரணமாகவும் இந்த பண்ணை அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
2: 10 ஏக்கர் அப்படிங்கிறீங்க, அப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நல்லா இருக்கீங்க உங்களுடைய பண்ணையில்?
3: சென்னையை பொறுத்த வரைக்கும் 10 ஏக்கர் நிலம் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும், தண்ணீர் பிரச்சனை ஒன்று, ஆட்கள் பிரச்சனை, ரெண்டுமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்று இருந்து எடுத்து இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து ஸ்பைருலினான்னு சொல்லி வரும், அதாவது ஒரு வாரத்தில் நம்மளுக்கு உற்பத்தி தரக்கூடிய ஒரு பயிராக, ஒரு ஆல்கியாக, ஒரு பாசியாக அந்த ஸ்பைருலாவை நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அது நீர்க்கீரை அப்படின்னு சொல்வார்கள். அது கடந்த 25 காலமாக அதை உற்பத்தி பண்ணி அதனுடைய விழிப்புணர்வுகள் மக்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள்லையும் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து பயிற்சி பெற்றதன் மூலம் பல பேர் வாழ்வாரத்தை தக்க வச்சுட்ருக்காங்க.
2: சுருள் பாசி தயாரிப்பு
3: இந்த ஊட்டம் குறைந்த மக்களுக்கு மாற்று உணவு என்னன்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது கொஞ்சம் அதை பற்றிய ஆய்வுகள் அங்கே செய்யப்பட்ட பொழுதுதான் இந்த அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு அல்கின்னு சொல்லக்கூடியதாக இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட உணவாக இந்த ஸ்பைருலினான்னு சொல்லி கிடைக்கக்கூடியது. இது 1965 உலகத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சாட் லேக் எடுத்து வாழ்ந்த மக்கள் மட்டும் ஒரு நோயினுடி இல்லாமல் திரகாதிரமாக வாழ்ந்தார்கள். அப்போது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணப்பட்ட இவர்கள் மட்டும் எப்படி இப்படி வாழ்கிறார்கள் என்று ஆராய்ச்சி

0: இது பண்ணப்பட்ட பொழுது தான் அவர் சொன்னார்கள், நாங்கள் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய பாசி தான் சாப்பிட்டோம், இதுதான் முதல் தகவல். இப்போ அதற்கு பிறகுதான் விஞ்ஞானிகள் அது என்ன என்று ஆராயப்பட்ட பொழுது அவருடைய வடிவம் என்ன, அவருடைய ருசி என்ன, செய்தலன்னு கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்றைக்கி ஒரு மிக சிறந்த ஒரு 100 கிராமில் 70% ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக இன்றைக்கி உலக சுகாதாரம் அறிவிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இங்கே அதை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பல மக்களுக்கு வாழ்வாதார பயிற்சியாகவும் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு பல பேர் தமிழ்நாட்டையும் வெளிநாட்டையும் செய்துட்டுருக்காங்க.
1: அப்போ இது வந்து டெய்லி எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படி எடுத்துக்கலாமா?
0: அதாவது இயற்கை சூழல் முக்கியம் தேவை, முறையாக உற்பத்தி பண்ணி முறையாக மதிப்பேற்றம் பண்ணி விற்பனை செய்யும் பொழுது நம்மளுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, அப்போ உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முதல்ல உங்க வயலுக்குள்ள உள்ள வந்தால் இதை தான் பார்க்கலாமா?
0: முதல் வந்தவொடனே நீங்கள் ஸ்பைடர்மேன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிகள், இன்னைக்கு சிறுவடை பெருவடை அசில் நாட்டுக்கோழிகள் 1000 கோழிகள் வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த நாட்டுக்கோழிகளோடு இணைந்து பார்த்தீங்கன்னா வாத்துகள் இருக்கும், வான்கோழிகள் இருக்கும், கினிக்கோழிகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசம் வளர்த்து பல பேர் கோழியை மட்டும் வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு வந்து வான்கோழி வளர்த்தால் அது வெட்டலாம் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் நாங்கள் வளர்க்குற வந்து கால்நடைகளை பாம்புகள் இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த வான்கோழிகள் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கினி கோழியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கு கேரளாவில் அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு, இங்கே பல பேர் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் நாங்களும் இதே பாதுகாப்பாக அந்த கினி கோழியை வளர்ப்போம். இந்த இரண்டுடைய சத்தங்களும் பார்த்திங்கன்னா அந்த பாம்புகள் வந்து கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா யாராவது திருடர்கள் வந்தால் கூட அது அடையாளம் கண்டு, அது புதுநபர்கள் அடையாளம் கண்டு அது சத்தம் விட்டு காட்டி கொடுத்துரும். கினி கோழியும் வான்கோழியும் ரெண்டு இதையும் சாட்டாக வைத்து அதையும் உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரியாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒருங்கிணைந்த பணி முக்கியமானது. ஸோ கோழி வளர்க்குற மட்டுமில்லை அதுக்கான பாதுகாப்பையும் இதன் மூலம் செய்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு இறப்புகள் குறைவாக இருக்கும், திருட்டு குறைவாக இருந்து லாபம் அதிக வாய்ப்பு இருக்குது.
1: எல்லாம் வேட்டை நாய் வளர்ப்பாங்க பாதுகாப்புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் உங்கள் வாத்து கோழி கிண்ணி கோழி வான்கோழி எல்லாமே பாதுகாப்புக்காக வளர்க்குறீங்க, அப்போ அதில் என்ன பலன் இருக்க போகுது?
0: இப்போ நம்ம சாதாரணமாக இதில் இந்த கோழியில் போடக்கூடிய தீவிரமே அதை சாப்பிட்ருவோம், தனியாக அதை நாங்கள் பராமரிக்க தேவையில்லை. இப்போ வாத்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வாத்து வந்து மீன் குட்டை வச்சுருப்போம், அந்த மீன் குட்டையில் மீன்களை நாட்டு ரக மீன்கள் தான் இருக்கும்.
1: என்னென்ன ரகங்க?
0: இது வந்து கட்லா, ரோகோ, ஃபங்கசிஸ் இந்த மாதிரியான மீன். இது வந்து எனக்கு அரசாங்க கால்நடை மருத்துவம் ஊடாக, அதாவது காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையம் ஊடாக எங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு வந்து இலவசமாக கொடுப்பார்கள். அப்போ அதுக்கான பயிற்சியும் கொடுத்து வளர்க்கும் பொழுது தீவனங்கள் வந்து எங்களுக்கு இலவாக கிடைக்கும். இப்போ தவிடு, புண்ணாக்கு இந்த மாதிரியானதுக்கு சக்தி கொடுத்த இயற்கையிலே எல்லாமே வளர்த்தக்கூடியது. அப்போ அந்த மீன் வளர்ப்பில் கோழிகளுடைய எச்சங்கள் அங்கே போகும், வாத்து அது உள்ளே வளரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அங்கேயும் வந்து ஒருங்கிணைந்த மாதிரி வாத்து மீன் அப்படி என்று வரக்கூடிய மாதிரி வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீனில் வர கழிவுகளை நாங்கள் அந்த கழிவு தண்ணியை நம்ம எடுத்து நம்ம பயிர்களுக்கு பயிரிடக்கூடிய மாதிரி இருக்கும். சுழற்சி முறையில் இப்போ ஒரு வார தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை ஒரு குறைந்த அளவு வெளியெடுத்து தோட்டத்துக்கு விட்டுட்டு மறுபடியும் இப்போ புதிய தண்ணியை அந்த மீன் குளத்துக்கு நம்ம ரொப்பி விட்டுருவோம். ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு ஊக்கியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
1: என்ன மாதிரி பயிர்களுக்கு அதை பாய்ச்சுவீங்க?
0: பொதுவாக காய்கறி செடியில் கொடுத்துடலாம். பொதுவாக இப்போ மாடுகளுக்கு புல் வச்சுருக்கோம், அந்த புல்லுக்கு நிறைய கொடுப்போம், கீரைகளை கொடுப்போம் நம்ம. அதே மாதிரி மாமரங்கள் அதுகளுக்கும் விட்டுருவோம்.
1: அது வித்தியாசம் தெரியுது,
0: வித்தியாசம் தெரியுது. ஸோ அதனால் சிறப்பாக இருக்கும். அது பல விவசாயிகள் அந்த யுக்தியை பயன்படுத்தலாம். ஏன்னா மீனை மட்டும்தான் அவர்கள் வந்து கண்கூட பார்ப்பறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய பல நன்மைகளை.
1: ஒன்றோட கழிவு இன்னொன்னுக்கு உணவு, அந்த மாதிரிங்களா?
0: உணவு. அதே மாதிரி மீன் கூட்டியை வற்ற விட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த வற்ற அந்த மண்ணை எடுத்து நீங்கள் செடியை பயன்படுத்த முடியும், இன்னும் அதிகமான மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: ஏன்னா சில பேர் அந்த கழிவுல இருந்து மீன் அமிலெல்லாம் தயாரிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் பண்ணி?
0: அது மீன் கழிவுலேருந்து, மீன் கழிவுலேருந்து மீன் அமிலம் தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்றது மீன் குட்டையில
1: தண்ணி,
0: அந்த தண்ணி வத்தனுக்கு பிறகு மண் வடிச்சு வரும் இல்லையா, அந்த மண்ணை நாங்கள் பயன்படுத்த முடியும், இன்னும் சிறப்பாக இருக்கும்.
1: இன்னும் வேறு என்னென்னலாம் உங்களுடைய ஒருங்கிணைந்த பணத்தில்?
0: அப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்போது மீன் பரண்மேல் ஆடு வளர்ப்பு வச்சுருக்கோம். பரண்மேல் ஆடு வளர்ப்புன்றது இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா ஆடு கீழே வச்சு வளர்ப்பாங்க, தரையில் வச்சு வளர்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட கால் நோய்கள் வரக்கூடிய இருக்கும், மடி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் ஒரு நிலத்துலேருந்து 3 அடி உயரத்துக்கு பரன் வச்சுட்டு மிளகாய் வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டோம்னு சொன்னால் அந்த புழுக்கைகள் அதனுடைய யூரிந்தெல்லாம் கீழே போயிடும். அப்போ ஆட்டுக்கு வந்து நோய் தாக்கம் இருக்காது. இந்த நோய் தாக்கம் இல்லாமல் ஆடு வளர்த்தாலே போதும் எங்கள், அந்த நோய் தாக்கம் இல்லாமல் நாங்கள் எடுப்போம். அந்த பறந்து கீழே விழுற புழுக்கைகளை ஆடு சேமித்து வச்சு நம்ம முக்கூட்டு எருவாக செய்வோம். கோழி எரு, மாட்டு எரு, ஆட்டு, இந்த 3.5 சேர்ந்து முக்கூட்டு எருவாக நம்ம செய்து அதனோட மண்புழு உரத்தையும் கலந்து அதை ஒரு சந்தைப்படுத்தலாம் நம்ம கொண்டு போவோம், இல்லை எங்களுடைய தோட்டங்களை கூட நாங்கள் பயன்படுத்துவோம்.
1: 10 ஏக்கருங்கிறீங்க, உங்கள் தோட்டத்துக்கே அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக எங்களுக்கு அது 10 தான் யார், நான் வெளியில் விற்கிறது கிடையாது. வெளியில் இந்த சாணங்களோ இல்லை இந்த மாதிரி உரங்களோ விற்க மாட்டோம், எங்களுடைய தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்கொள்வோம். சில ஆராய்ச்சிக்கு வர மாணவர்களுக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு அளவு கொடுப்போம், மற்றபடி முழுக்க முழுக்க எங்களுடைய உள் பயன்படுத்த தான் தேவைப்படும். அது
1: சரிங்க. இப்போ மண்புழு உரம் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மண்புழு உரம் ஒன்றுமே பெரிய பணிகள் இல்லையா, பல பேர் நிற்கிறாங்க அப்படின்னு. ஒன்று சாதாரண

0: நீங்கள் வந்து மண்புழு கூட சாதாரண உங்களோட தோட்டத்தில் இருக்கிற மண்புழு விட்டாலே போதும். நீங்கள் வெளிநாடு மண்புழு தான் வேணும், வெளிநாடு மண தேவையே கிடையாது. அந்த நிலத்தில் அந்த சீதோஷம் என்ன வாழுதோ அதுதான் நம்மளுக்கு உரம் கொடுக்கூடியா இருக்கும். அப்போ சாதாரணமாக வரக்கூடிய மண்புழு பெரிய படுக்கையெல்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்கோ ஒரு 3x3 5x5 10x10 ஒரு பள்ளம் வட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஒரு தார்பாயில் போட்டு கூட போட்டுக்கலாம். பழைய கழிவுகள், மீன் கழிவுகள், காய்கறி கழிவுகள், என்ன கழிவு எல்லாத்தையும் போட்டுட்டு, ஆனால் முக்கியம் மாட்டு சாணம் முக்கியம். ஒரு தொட்டி அமைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொட்டியில் வந்து காய்ந்து போன இலைகள், தலைகள், குலை எல்லாத்தையும் உள்ளே அடுக்கடுக்காக போட்டுக்கொண்டு வரும். ஒரு நாளும் அடுக்கடுக்காக பச்சை புல் போடலாம். எது போடக்கூடாதுன்னா பாட்டில் போடக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாது, காய்கறியில் வந்து குழம்பு அந்த கழிவுகள் போடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு என்ன மக்கக்கூடிய பொருள் அத்தனையும் நீங்கள் வந்து அதுக்குள்ளே போடலாம். போட்டுட்டு ஒவ்வொரு லேயர் பை லேயராக சாணங்களை, நம்ம சாணம் தான் முக்கியமானது, சாணத்தை வந்து முதல் நாளை எடுத்து ட்ரம்மில் ஊற வச்சு அந்த கரைசலை நல்லா தெளிச்சுக்கிட்டே வரும். தெளிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த லேயரை போட்டு போட்டு வந்தால் ஒரு 3 அடிக்குள்ளே அந்த லேயர் நிறைஞ்சு போயிடும். நிறைஞ்ச பிற்பாடு அது கோணி போட்டு மூடி விட்டுரும். மூடி விட்டோம்னா மூடி விட்டுட்டு மாட்டு சாணம் தெளித்து கொண்டு வர அது மக்கி போயிடும். ஒரு கட்டத்தில் மக்கி போன பருவம் வரும்பொழுது நம்ம அந்த தொட்டிக்கு ஏற்ற மண்புழுக்குள்ளே உள்ளே நம்ம விட்டுடலாம். மண்புழு உள்ளே விட்டால் அந்த மண்புழு அந்த மக்கின சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எருக்கள் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த எருக்கள் மேலே வர ஆரம்பிக்கப்படும் பொழுது அந்த எருக்களில் காய்ந்த பிற்பாடு அந்த நம்ம எருவை எடுத்து முட்டையோடு பயன்படுத்தப்படும் பொழுது எங்களுக்கு மறுபடியும் அங்கே மண்புழு உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஆகவே இந்த மண்புழு உரத்தில் பெரும் பாடம் தேவை இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சாதாரணமாக.
1: ஓகே, இப்போ ஒரு பயிரை வச்சுட்டு நான் அதை மட்டும் பராமரிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ விஷயம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்குது. இப்போ நான் ஆடையும் பார்க்கணும், கோழியை பார்க்கணும், மாடை பார்க்கணும், நீங்கள் சொல்கிறீங்க அசோலா சொல்கிறீங்க, சுருள் பாசி சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வரவு செலவு சரியாக இருக்குமா?
0: அதுக்கு தானியா ஒருங்கிணைந்த பண்ணி ஒரு திட்டம் இருக்குது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்ன அது ஸ்பைரலான வச்சுருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் என்ன கிடைக்கும்னு சொன்னால் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் 4வது பண்ணிங்கன்னா கீரைகள் கிடைக்கும். கீரைகள்லேயும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்குது. ஸோ அதுக்கு அப்போ இப்படி நாங்கள் திட்டம் போட்டு 3வது வாரம் 4வது வாரம் 6வது வாரம் 8வது வாரம் 10வது திட்டங்கள் போட்டுக்கொண்டு இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளான வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்டுக்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் ஒரு பொருளை உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி ஒரு மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 100,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி திட்டம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது திட்டமிடணும்.
1: அந்த திட்டத்தை தான் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்வோம்.
0: இப்போ நீங்கள் அப்போ 100,000 அப்படின்னு சொன்னால் 3333 ரூபா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த 3333 ரூபா எப்படி ஒரு நாள் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 100 சென்ட்டை 50 திட்டங்களாக பிரிக்கிறோம். புதாவது கீரை வச்சுக்கணும் வைங்க. அப்போ ஒரு நாளைக்கு கீரை நம்ம மொத்த விதை கொடுத்தா 10 ரூபா கொடுக்கலாம். நம்ம ஒரு 100 கட்டு கீரை எடுத்துடலாம். இப்போ 100 கட்டு கீரை 10 ரூபான்னா 1000 ரூபா வந்துச்சா. இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு நாளைக்கு 100 முட்டை நம்ம பிளான் பண்ணி எடுக்கலாம். இப்போ 100 முட்டை எடுக்கிறதா இருந்தால் ஒரிஜினல் நாட்டு முட்டை இருந்தால் உங்களுக்கு 10 ரூபாய் வந்து 15-20 ரூபா போகுது. ஸோ 100 முட்டை 10 ரூபா எடுத்தாலும் 1000 ரூபாச்சா. ஸோ இதை விட உங்களுக்கு மீன் வாரத்தில் வாட்டி மீன் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 50 கிலோ மீன் விற்றா கூட மீன் சாதாரண 200 ரூபா விற்றா கூட அங்கே 1000 ரூபா வந்துச்சு. இந்த மாதிரி திட்டம் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சுழற்சி முறையில் பயிர்கள் கொண்டு வரணும். ஒரு பயிர் அறுவடனே அப்படியே நிலத்தை காய போட விடக்கூடாது. ஒரு கீரை போட்டால் அடுத்தது வந்து காய்கறி போடக்கூடிய மாதிரி இருக்கணும். காய்கறி போட்டால் அடுத்த கொடி வகைகள் போடுறோம். அப்படி பிளான் பண்ணி நம்ம சேர்த்து வந்தோம்னா இந்த வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோழி இறைச்சி, கோழி முட்டை விற்கிறது போகும், கோழி இறைச்சியும் நம்ம விற்கலாம் நம்ம. ஸோ அதுகளையும் நம்ம வந்து வார வாரம் இத்தனை கிலோ விற்கணும், அந்த நாலு கணக்கு பார்த்து இத்தனை கிலோ விற்கணும்னு சொன்னால் விற்கும்போது அதுவும் லாபம் கிடைக்கும். ஆகவே ஒருங்கிணைந்த பண்ணையில் நஷ்டம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தண்ணீர் தட்டுப்பாடு, பணியாளர் தட்டுப்பாடால் ஒரு தொய்வினை ஏற்படும் தவிர மண் நல்ல மண்ணாக இருக்கணும், மரடு இல்லாமல் இருக்கும்போது அந்த சிறப்பாக இருக்கும். என்ன மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த முக்கியமான விஷயம் மன மகிழ்ச்சி. ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சை பிடிச்சி பார்த்தா அது என்ன சந்தோஷம் இருக்கும். ஒரு பிறந்த ஆட்டுக்குட்டி கையில் எடுத்து பார்த்தா என்ன சந்தோஷம் இருக்கும். ஒரு மீனை தையில் தொட்டு பார்த்தா எப்படி சந்தோஷம் இருக்கும். என்னுடைய கையில் வைக்கப்பட்ட செடி ஒரு காயை பூத்து காய்க்கும் என்ன சந்தோஷம். இது மனிதர்களை வந்து நோயிலேருந்து பாதுகாத்து ஆரோக்கியம் வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு தான் ஒருங்கிணைந்த பண்ணி. இது முக்கியமான விவசாயம் பற்றி பல விதமாக சொல்லிக்கொண்டே வரும். சந்தோஷம் எங்கேருந்து வருமெண்டா, நம்ம எது நல்லது செவன் பண்ணுறோமோ, எது நல்ல ஆரோக்கியம் சாப்பிட்றோமோ அங்கே தான் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான ஒருங்கிணைந்த பண்ணக்கூடிய. அதே மாதிரி நட்புகள் விரிவடையும். கீரை வந்துச்சுன்னே பக்கத்து வீட்டு ஒரு கீரையை கொடுக்கலாம். நட்பு காசு பெறக்கூடாது. ஸோ இதை மாதிரி நட்பு வளரும். அப்போ அவர் 4 பேர் சொல்லுவார், அப்போ அவர் அதை வாங்க வருவார்.
1: அந்த நாலு பேருக்கு எப்படி கொடுப்பீங்க காசு?
0: கண்டிப்பாக விட் பண்ணியிருக்கோம். அதாவது பொதுநலத்தையும் சுயநலத்துக்கு மாதிரி தான். அப்படி நம்ம அதை கொண்டு
1: உழைப்பு இருக்குது, முதலீடு இருக்குல்ல.
0: கண்டிப்பாக உழைப்பு முதலீடு, உரங்கள் இல்லாத நல்ல ஒரு பயிரை நம்ம கொடுக்கும்பொழுது அது சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையுடைய சிறப்புகள்.
1: கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா

0: எனக்கு டெய்லி வருமானம் வரணும், வாரம் வரணும், மாதம் வரணும், வருஷம் வரணும். அப்போது அந்த வருஷங்கிறப்ப நீங்கள் மரங்களை விட்டீங்க, என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க ஒருங்கிணைந்த பண்ணி?
1: ஆமாம், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கனிகள் செய்யக்கூடிய அந்த மரங்கள் முக்கியமாக உள்ள இருக்கும் மாப்பலா வாழை. ஏன்னா வாழைன்றது தினசரி உண்ணக்கூடிய ஒரு பழம். அதே மாதிரி மாம்பழம் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் வாழை வந்து பருவத்துக்கு எல்லா நாளும் வாழை வைக்கும். பலாவும் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி தேவையான மற்ற மரங்கள், இப்போ நம்ம செவிலி குறைந்த 3 செவிலி மரம் வைக்கலாம், சப்போட்டா மரம் வைக்கலாம், இப்படி பப்பாளி முக்கிய பப்பாளி மரம் வைக்கலாம். இப்படி வந்து குறைந்த நாட்களில் பலந்திருக்கக்கூடிய மரங்களே வரும்பொழுது பொதுவாக இந்த ஒருங்கிணைந்து பண்ணி நான் ஒரு சாப்பாட்டு தட்டு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனையும் அங்கே இருக்கும். ரைஸ்லேருந்து, வெஜ்லேருந்து, நான்வெஜ்லேருந்து, காய்கறிலேருந்து, பால்லேருந்து, தயிர் இருக்கும், கடைசியாக டெசர்ட் இருக்கும். இந்த டெசர்ட்டுக்கு பழங்கள் நம்மளை வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்டில் எடுத்தோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பூமியாக, ஒரு விளைச்சல் தரக்கூடிய பூமியாக, நல்ல உடம்புக்கு நல்ல உணவு தரக்கூடிய பூமியாக அது இருக்குன்ற எங்களுடைய கருத்து.
0: கண்டிப்பாக பொதுவாக கருத்து என்னென்னா, நம்ம எவ்வளோ விவசாயம் பண்ணாலும் அதில் ஒரு 10% வந்து நமக்கு வந்து மரங்களுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் நம்மாழ்வார் ஐயா அவர் கூட சொல்லுவார் அடிக்கடி, நஞ்சு இல்லாத உணவு தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றின உங்களுடைய பயணங்கள்?
1: நம்மாழ்வார் ஐயா என்னுடைய குரு. ஏன்னா எங்களுக்கு தோட்டத்தில் வந்து இயற்கை வேளாண்மை, முக்கியமாக மண்புழு உர வளர்ப்பு, மண்புழு உற்பத்தி பண்ணுறதில் அவர் சிறப்பு, மீன் அமிலின் தயாரிப்பு, பஞ்சகவிய தயாரிப்பு, இதெல்லாமே எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்ததில்ல. இன்றைக்கு வந்து அவர் இழந்தது எங்களுடைய தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு பேரிழப்பையா. அது 1000 பேர் அதுக்கு பிறகு வந்தாலும் கூட, ஆனால் அவரை பற்றி அந்த விவசாய மொழியில் பேசக்கூடிய தன்மை, உள்ளார்ந்தமாக மனசுக்குள்ளேருந்து வரக்கூடியது வந்து எல்லாருக்கும் வராது. நம்மை ஆள்பவர் விவசாயத்தில் நம்மாழ்வார். அவருடைய பணிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இன்றைய தலைமுறை இயற்கை வேளாண்மை என்ன, இயற்கை என்ன, சிறுதானியங்கள்னா என்னென்று தெரியக்கூடிய அளவுக்கு வித்து போட்டவர் நம்மாழ்வார் தான். அதனால் அவருடைய அளவு பேரளவு, ஆனால் அவரை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஓரளவு செய்துட்டு வர்றாங்க. அது இன்னும் நல்லபடியாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை.
0: அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு என்னோடய பண்ணையில் நான் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். எதை சொல்லலாம்
1: ஐயா? ஒரு சின்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தோட்டத்துக்கு வந்தார் ஐயா, அங்கே ஒரு சந்திப்பு, மக்கள் சந்திப்பை ஏற்பாடு கொடுத்தோம். அப்போ மண்புழு வந்து சொல்லுவார், நம்ம அடிக்கடி நிலத்துக்கு உரத்தை போட்டால் நிலம் மரடாகிவிடும் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாய்ச்சி சொல்லி அப்போ சொல்லுவார். ஆனால் அவர் அங்கே இருக்கும்போது நான் ஒரு வாட்டி அவருக்கு என்ன பண்ணேன்னா, மண்புழு எடுத்துகிட்டு போனேன், 2 மண்புழுவையும் 2 தண்ணி கரைசல் கொண்டு போனேன். ஒன்று வந்து சுத்தமான தண்ணி, ஒன்று வந்து உப்பு கரைசல் தண்ணி. ஸோ அப்போ அவருடைய கையில் மண்புழுவை கொடுத்துட்டு, ஐயா இதை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நல்ல தண்ணியை அவர் கையில் விட்டேன். அவர் ஆச்சரியம் பார்த்து, இது என்ன, இது ஒன்றும் புதுமை இல்லையே, இது என்ன புதுமை இருக்குது அப்படின்னார். சரிங்க ஐயா அப்படின்ட்டு அந்த மண்புழு எடுத்து இன்னொரு மண்புழு வச்சுட்டு உப்பு கரைசலை அதுக்கு மேலே விட்டேன். நான் உப்பு கரைசலை விடும்பொழுது அந்த மண்புழு அப்படியே துள்ளி குதித்து அவர் மடியில் விழுந்தது. அப்போ எழுந்து என்னை கட்டிப்பிடிக்கிறாரு. நான் சொல்கிறத நீ செயலில் என் கண்முன்னே காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு கொடுத்து, அது இன்றைக்கும் மறக்க முடியாது. நான் உரத்தை போட்டால், உப்பு போட்டால் மண்புழு செத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் கண்கூடாக இதில் மக்கள் மத்தியில் காமிச்சது வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பதியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளும் அந்த அரவணைப்பும் இன்றைக்கும் என்னை விட்டு மறக்காது.
2: என்ன மருதாணி, லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? எம்புட்டு அருமையா சொன்னாங்கல்ல
3: முத்தழகு. எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேன், அதோட குறிப்பும் எடுத்து வச்சிருக்கேன். உடனே இந்த விவரங்களை எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க பண்ணைய லாபகரமான பண்ணையா மாத்த சொல்ல போறேன்.
2: மருதாணி சரியா சொன்ன.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வெண்பன்றி வளர்ப்பு. வெண்பன்றி வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை கொடுக்கும் ஒரு சிறந்த தொழில் ஆகும். இந்தியாவில் பண்டை காலம் தொட்டே கருப்பு வகை நாட்டு பன்றிகள் சுகாதாரமற்ற முறையில் அசுத்தமான சூழ்நிலையில் அறுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் பன்றி இறைச்சியை உண்பதற்கு மக்கள் தயக்கம் காட்டினர். ஆனால் தற்போது மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் காரணமாக சுகாதாரமான முறையில் நவீன அறிவியல் உத்திகளை கையாண்டு பராமரிக்கப்படும் வெண்பன்றி இறைச்சியை விரும்பி உண்ண தொடங்கிவிட்டனர். தற்போதைய சூழ்நிலையில் ஆடு மற்றும் கோழி இறைச்சியை விட மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடிய இறைச்சி வெண்பன்றி இறைச்சியாகும். ஆகையால் இன்றைய நிலையில் வெண்பன்றி வளர்ப்பு பெரிதும் வளர்ந்து அதிக வருமானம் கொடுக்கும் சிறந்த தொழிலாக உள்ளது. மற்ற கால்நடை வளர்ப்பை காட்டிலும் வெண்பன்றி வளர்ப்பு சிறந்த லாபகரமான தொழிலாகும். வெண்பன்றிகள் மலிவான பண்ணை கழிவுகளையும் சமையற்கூட மற்றும் உணவக மிகுதிகளையும் உண்டு சத்துள்ள இறைச்சியை கொடுக்கும் திறன் கொண்டது. இறைச்சி கோழிக்கு அடுத்தபடியாக உணவு மாற்று திறனும் அதிகப்படியான இறைச்சி ஈனும் திறனும் உடையது. மேலும் பன்றி இறைச்சி அதிக சக்தி, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் சுவையுடையதாக உள்ளதால் மேலை நாடுகளில் பன்றி இறைச்சியை பெரிதும் விரும்பி உண்கின்றனர். தற்போது இந்தியாவிலும் வெண்பன்றி வளர்ப்பு வளர்ச்சியடைந்து வருகிறது. நம் நாட்டில் காணப்படும் நாட்டு பன்றிகள் எந்தவித குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களையும் பெற்றிருக்கவில்லை. நாட்டு பன்றிகள் தமிழகத்தில் கருப்பு பன்றிகள் என்றும், கேரளாவில் அங்கமாலி பன்றிகள் என்றும், அஸ்ஸாமில் டும் பன்றிகள் என்றும், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிக்கோபாரி பன்றிகள் என்றும், வட மாநிலங்களில் தேசிய என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் இவற்றின் குணாதிசயங்கள் பெரும்பாலும் ஒன்றாகவே இருக்கும். இவற்றில் வெள்ளை யார்க்ஷயர் மற்றும் லேண்ட்ரேஸ் இனங்கள் தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையில் நன்றாக வளரக்கூடிய வெண்பன்றி இனங்களாகும். இந்த வகை பன்றிகள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி, இனப்பெருக்கத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சியை பெற்றுள்ளன. நமது நாட்டு பன்றிகள் பெரிய வெள்ளை யார்க்ஷயர் மற்றும் லேண்ட்ரேஸ் இனங்களை கொண்டு தரம் உயர்த்தப்படுகின்றன. மேலும் பெரிய வெள்ளை யார்க்ஷயர், லேண்ட்ரேஸ் மற்றும் டியூராக் ஆகிய மூன்று இனங்களை கொண்டு கலப்பின பெருக்கம் செய்வதன் மூலம் முக்கூட்டு கலப்பின பன்றிகள் குறைந்த கொழுப்பு தடிமனுடன் உருவாக்கப்பட்டு அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. வெண்பன்றிகள் தட்பவெப்பநிலை வேறுபாடுகளால் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடியது. இவற்றின் பூர்வீகம் குளிர் பிரதேசம். ஆகையால் நம் வெப்ப பிரதேசத்தில் இவற்றை வளர்க்க முற்படும் போது மிகுந்த அயர்வு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. மேலும் பன்றிக்குட்டிகளிடம் தன் உடல் வெப்பநிலையை நிலைப்படுத்தும் தன்மை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் பன்றிகளின் உடலில் வியர்வை சுரப்பிகள் கிடையாது. எனவே வெண்பன்றிகளிலிருந்து அதிக உற்பத்தி திறனை பெற நல்ல பராமரிப்பு முறைகளும் சிறந்த கொட்டகை அமைப்பும் அவசியமாகிறது. வெண்பன்றிகளின் கொட்டகை அமைப்பு சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பும் நல்ல காற்றோட்ட வசதியும் கொடுக்கக்கூடிய வகையில் நீளவாக்கில் கிழக்கு மேற்கு திசையில் அமைக்க வேண்டும். சுற்றுப்புறத்தின் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரித்தால் பன்றிகளின் தீவனம் உட்கொள்ளும் அளவு, தீவனம் மாற்றுத்திறன் மற்றும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். பண்ணையை சுற்றிலும் தீவன புல்வெளிகள் மற்றும் நிழல் தரும் மரவகைகள் அமைப்பதன் மூலம் பன்றிகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பண்ணை வீட்டில் வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு ஏற்பவும் பன்றிகளின் வயதுக்கு ஏற்பவும் தனிப்பட்ட பிரிவுகள் ஏற்படுத்த வேண்டும். கொட்டகையினுள் பெண் மற்றும் ஆண் பன்றி, குட்டியினும் பன்றி மற்றும் குட்டிகளுக்கான தனித்தனி அறைகள் அமைக்க வேண்டும். கொட்டகையினுள் பாதி பரப்பளவிற்கு மேற்கூரையுடையதாகவும் பாதி பரப்பு திறந்த வெளியாகவும் இருக்க வேண்டும். வெண்பன்றி வளர்ப்பில் தீவனத்திற்கு தேவைப்படும் முதலீடு சராசரியாக 75% இருக்கிறது. ஆகையால் தீவனத்தை மிகவும் சிக்கனமாக அதன் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அளவு அளித்தல் வேண்டும். பன்றிகளுக்கு 1 கிலோ எடை உற்பத்திக்கு தேவையான தீவனம் கோழிகளுக்கு அடுத்தபடியாக குறைவானதாக உள்ளது. வெண்பன்றிகள் தாம்

உட்கொள்ளும் ஒவ்வொரு 4 கிலோ தீவனத்தையும் 1 கிலோ உடல் எடையாக மாற்றும் திறன் கொண்டவையாகும். வெண்பன்றி வளர்ப்பில் தீவன செலவை குறைக்க பெரும்பாலும் சமையல் கூட கழிவுகள் மற்றும் விடுதி உணவு கழிவுகள், காய்கறி அங்காடி கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். இனப்பெருக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு வளர்க்கப்படும் பன்றிகளுக்கு சமச்சீரான உணவு அளிக்க வேண்டும். பன்றிகளுக்கான அடர்த்தீவனத்தில் தானிய வகைகளான மக்காச்சோளம், அரிசி, கோதுமை போன்றவையும், புரதம் அதிகம் உள்ள சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மீன் தூள் மற்றும் கோதுமை தவிடு, அரிசி தவிடு ஆகியவையும், உயிர் சத்து மற்றும் தாது உப்பு கலவைகளும் தேவையான அளவு சரிவிகிதத்தில் இருக்க வேண்டும். பன்றிகளின் உணவு தேவையில் போதுமான அளவு நார்ச்சத்து மற்றும் உயிர் சத்துக்கள் இருக்க வேண்டும். இதற்காக குதிரை மசால், வேலி மசால், ஸ்டைலோ, சிவப்பு குளோவர், சூடான் புல் போன்ற பசுந்தீவனங்களை பயிரிட்டு அவ்வப்போது அறுத்து தீவனமாக அளிக்க வேண்டும். பொதுவாக பன்றிகள் உணவூட்டம் சமச்சீர் விகிதத்தில் அமைய வேண்டும். கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், அயோடின், இரும்பு, தாமிரம், கோபால்ட், மாங்கனீஸ், ஜிங்க் மற்றும் செலினியம் ஆகியவை மிகவும் தேவையான தாது உப்புகள் ஆகும். இன்றைய சூழலில் பன்றிகளுக்கு கலப்பு தீவனம் இல்லாமல் வெறும் உணவு கூட கழிவுகளை மட்டும் தீவனமாக அளிக்கும் போது பல்வேறு தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்களின் குறைபாடுகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி குறைவு ஏற்படும். இதனை சரி செய்ய பன்றிகளின் வயது மற்றும் வளர்ச்சிக்கு ஏற்ப வைட்டமின்கள், தாது உப்பு கலவையை தினசரி அளித்து வர வேண்டும். கொட்டகைகளில் அடைத்து பன்றிகளை பராமரிக்கும் சூழ்நிலையில் பன்றிகள் இயற்கையாக மண்ணிலிருந்து பெறும் உயிர் சத்துக்கள் மற்றும் தாது உப்புகளை பெற முடிவதில்லை. அதனால் இவற்றை தீவனத்தின் மூலம் அளிக்க வேண்டும். சுகாதாரமற்ற சூழ்நிலையில் பன்றிகள் வளர்க்கப்படுவதே பன்றிகளில் நோய் ஏற்பட முக்கிய காரணமாகும். மேலும் நச்சுயிரிகளினாலும் நுண்கிருமிகளினாலும், தீவன குறைகளினாலும், தாது உப்பு மற்றும் வைட்டமின் குறைகளினாலும், குடற்புழுக்களினாலும் நோய்கள் ஏற்படுகின்றன. பன்றிகளுக்கு வரும் நோய்களில் பன்றி காய்ச்சல், கோமாரி நோய், பன்றி பிளேக், கருச்சிதைவு ஆகியவை பன்றிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் நோய்களாகும். பன்றி காய்ச்சல் மற்றும் பன்றிகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய் போன்றவை மனிதர்களுக்கும் பரவும். ஆகவே பன்றிகளை மிகவும் சரியான முறையில் பராமரித்து இவ்வகையான நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவதை தடுக்க வேண்டும். பன்றி குட்டிகளுக்கு இரத்த சோகை இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது. ஆகவே பன்றி குட்டிகளுக்கு பிறந்த 3 நாட்களில் இரும்பு சத்து ஊசியினை 1 மில்லி அளித்து நோய் வராமல் தடுக்க வேண்டும். மேலும் தாய்பன்றியின் மடிப்பகுதியில் இரும்பு மற்றும் காப்பர் சல்ஃபேட் அடங்கிய மருந்துகளை தடவி பன்றி குட்டிகள் பால் குடிக்கும் பொழுது அந்த தாது சத்து குட்டிகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும். கோமாரி நோய்க்கு முதன்முதலாக 6 மாத வயதிலும், பின் ஆண்டுக்கு 2 முறையும், அதாவது கோடை காலத்திற்கு முன்பாக மழைக்காலத்திற்கு முன்பாக, பன்றி காய்ச்சலுக்கு முதல் 6 முதல் 8 மாதத்திற்குள்ளும், பின்பு ஆண்டிற்கு 1 முறையும் தொடர்ந்து தடுப்பூசி போட வேண்டும். குட்டிகளுக்கு தாயிடமிருந்து பிரித்த 2வது வாரத்தில் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். பின்பு 1 ஆண்டு வரை 2 மாதங்களுக்கு 1 முறையும், 1 ஆண்டிற்கு பின்பு 6 மாதங்களுக்கு 1 முறையும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். தரமான வெண்பன்றிகளை தேர்ந்தெடுத்து சுகாதாரமான முறையில் வளர்ப்பதால் அதிக லாபம் அடையலாம். ஆகவே வெண்பன்றி வளர்ப்பு தொழில் ஆண்டு முழுவதும் வருமானம் தரும் ஓர் லாபகரமான தொழிலாகும்.

0: அமைப்பில் உதவி எஸ்
1: கண்ணதாசன். உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி. வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தமிழக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு

0: பேட் செய்து வரும் இந்தியா ஏணி சற்று முன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் காதல் மன்னன் படத்திற்காக எஸ்.வி. பாலசுப்ரமணியம் பாடியது

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினாள் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் ஹரிணி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நேரம் 8:30:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சி. அடுத்து

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5ஆம் தேதி
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: திரைகானத்திலினி அஞ்சான் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, சூரஜ், சந்தோஷ் பாடியுள்ள பாடல்.

0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good evening. This is Akashwani. I am VC Pramod with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark

0: சிறப்பம்சங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
1: இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து நான்காவது முறையா வந்து பொறுப்பேற்றாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கான திறமை இருக்கிறது அப்படின்றத வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் இது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 350 மேற்பட்ட கூட்டங்கள் உயர்மட்ட அளவில் நடைபெற்றன இந்த பிரிக்ஸ் அமைப்புக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்துகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார். உலக தலைவர்களை அழைத்து நம்ம ஒரு கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்திருக்கணும். அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சதுனால தான் இது மாதிரி விஷயங்கள் சாத்தியமாச்சு நீங்க நினைக்கிறீங்களா?
2: கண்டிப்பா. இந்த பாரத் மண்டபத்தில் அந்த பிரிக்ஸ் தலைவர்களுடைய அணிவகுப்பு எல்லாமே வந்து உள்ள வந்ததுல இருந்தும் சரி, கிளம்பி போனதுல இருந்தும் சரி, அந்த மரம் நட்டாங்க அத்தனை பேரும். அது ரொம்ப அழகா இருந்தது. பின் பக்கம் ஒரு இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், முக்கியமா நடராஜர் சிலை. அகெயின், தமிழ்நாடு அப்படின்றது பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்னன்னா, அந்த நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சாங்க. சோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி, வளர்ச்சியையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாநாடு மாத்திரம் இல்ல, G20 தான் முதல் முதல்ல இந்த பாரத மண்டபத்தில் ஆரம்பிச்சது. நீங்க பல்வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை மற்றும் வந்து ஒரு இயக்கம் இருந்தது. ஸோ அதை தீர்க்கும் வகையில் தான் இந்த 2024 2026 இந்த உச்சி மாநாடுகள் நான் சொல்ல, G20, SCO, அப்புறமா இந்த பிரிக்ஸ், இது எல்லாமே இந்தியாவுடைய கரெக்டான ட்ரூ பொட்டன்ஷியல் அதை வந்து வெளிக்காட்டும் விதயமாக இருந்தது. இந்தியா வந்து இதுக்கு தயார், இதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வளம் இருந்ததுதானா இருந்தது, ஆனால் அதற்கான நேரம் இப்போது அமைந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனால் இதுதான் காலம், இதை வந்து நாம சொல்லல, விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2025 சீனாவில் அந்த உச்சி மாநாடு முடிஞ்சது, முடியும் போது இந்தியாவிடம் தலைமை பிரிக்ஸோடைய தலைமை வருது. அப்போ வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இந்த தலைமை வழங்க இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உலகத்து ஒழுங்கு மாறுகிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸோ இப்போ எல்லாருமே 2026 ஆரம்பம் போது இருந்த விஷயங்கள் எதுவுமே இப்போது இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் வந்த எல்லா மாற்றங்களோட இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது வந்து இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து வந்த மாற்றங்கள், உலக அரசியல் நான் சொல்றது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொள்கிறது. இதை தாங்கும் வல்லமை சில நாடுகளுக்கு தான் உண்டு, சில நாடுகளுக்கு இல்லை, பல நாடுகளுக்கு இல்லை. அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சரியாக செய்து முடிக்கப்பட்டன. ஸோ இதுக்கு மேலே இதை ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிட்டோம், இதுக்கு மேலே வரக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும், எது ஃபஸ்ட்டு டைம் ஒரு மீட்டிங்கை இந்த மாதிரி நடத்துறது தான் கஷ்டம். இதுக்கு மேலே அது வந்து ஃப்ளோ ஆகிடும். இதை வந்து பாரதத்துடைய பிரதமர் வந்து 2014 போது ஒரு நேர்காணலில் சொன்னார். இப்போ நீங்கள் வந்து ஒன் மேன் ஷோ ஆகிடுமா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் பார்க்கறது ஒருத்தர் தான், ஆனால் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. அவர் வந்து குஜராத்தோட முதல்வர். முதல்லலாம் நாங்கள் டெய்லி மீட்டிங் போடுவோம், நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு 10 ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் 15 ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அதுக்கப்புறமா 3 ஒரு மீட்டிங், அப்புறம் எப்போ தேவைப்படுமோ மாத்திரம் மீட்டிங் போட்டுப்போம், மற்றதெல்லாம் அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், ஏதாக்கா ரன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது சாத்தியப்பட்டோம், ஆனால் பிரதமரானவருக்கு எப்படி அது முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த 2024 இந்த உச்சி மாநாடுகளில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதே மாதிரி காஷ்மீரில் மீட்டிங் நடத்துறது, அருணாச்சல் பிரதேஷில், நார்த் ஈஸ்டில் நடத்துறது, இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்காத விஷயங்களை சாதனையாக நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். கான்ட்ராஸ்டிங் கண்ட்ரிஸ், நான் சொன்ன ஈரானும் யூஏயும் ஒரே டேபிளில் உட்காந்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்றது பெரிய விஷயம். இப்போ உச்சி மாநாடு நடக்கும் போது இந்த உச்சி மாநாட்டை மட்டும் குறிவைத்து இந்தியா நடத்தவில்லை. இப்போ சில உலகத்தில் அமைதி நடக்கணும்னா சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் அந்த அமைதி கொண்டு வரும். இந்த பிரிக்ஸோடைய டெல்லி பிரகடனத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இது முடிவடையணும்னா சில பேர் உட்காந்து பேசினா சரியாயிடும். அதில் முக்கியமான நாடு ஈரான், அதில் இன்னொரு முக்கியமான நாடு யூஏஇ, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைட் லைன்ஸ்லாம் நம்ம டேபிள் போட்டு உட்கார வச்சோம்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: இது வந்து குறிப்பா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒரு ஆழமான கருத்தை வந்து
2: இல்ல. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப சொன்னது என்னன்னா, நீண்ட நெடும் போரினால் யாரும் வளர்ச்சியோ இல்ல எதுவோ எடுத்துக்க போறது இல்ல, எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் இருக்கும், அதனால போரை நிறுத்துங்கள் அவர்கிட்டயே சொல்றதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும், அந்த நேர்மை பாரத பிரதமரிடம் இருக்கிறது. அதே மாதிரி இதே மாதிரி பிரிக்ஸ் 2023 நடந்தது, 2022 அப்ப This is not time of war. அவர்கிட்டயே சொன்னார், மத்தவங்க கிட்ட மாதிரி வேற மேடையில போய் அப்படிலாம் கிடையாது.

அவர்களை அமர வைத்துக் கொண்டு புட்டின் அவர்கள் கண்களை பார்த்து சொன்னது, இது போருக்கான நேரம் அல்ல, இது அமைதிக்கான வளர்ச்சிக்கான நேரம். அப்போதான் கோவிட் பெருந்தொற்றில் நம்ம வெளியில வந்துட்டு இருக்கோம், போரை சீக்கிரமாக முடியுங்கள், நாம் அதை செய்தும் காட்டினோம். அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம சொல்வது யாருக்கும் எளிய அறியனவும் சொல்லிய வண்ணம் செயல்றோம், நம்ம சொல்லிட்டோம், அதை செஞ்சும் காமிச்சோம். அதை தான் நம்ம இந்த உச்சி மாநாட்டில் நடந்த விஷயம் என்னன்னா, புட்டின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, அதே மாதிரி சீன அதிபருக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜி கட்டானமே, உள்நாட்டு விவகாரங்கள், உங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நீங்கள் தலையிடக்கூடாது. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்ப ரேர் எர்த் அரிய கனிம வளங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ், அதோடைய சப்ளை செயின் சைனா கிட்ட இருக்கு. அதை வந்து அவங்க ஆயுதமயமாக்க பார்க்குறாங்க, வெப்பனைஸ், அதாவது இந்த சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்ற மாதிரி, இந்த அரிய கனிம வளங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சில நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த நாடுகள் வளராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சைனாவை வைத்துக்கொண்டே அந்த டெல்லி பிரகடனத்தில் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், இராணுவ தளவாடங்கள், அந்த

0: மொபைல் போன்லேருந்து செயற்கைக்கோள்லேருந்து நம்ம நாளைக்கு புல்லட் ட்ரெயினாக எல்லாத்துக்குமே இந்த காந்தங்கள் அரிய காந்தங்கள் தேவைப்படும். அதை நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து வெப்பனைஸ் பண்ணுறதா இந்த மாதிரி ஒரு நாடு பண்ணுறதுனால தான் உலகம் இந்த இடத்துல வந்து நிற்கிது. திரும்ப அதே பிரச்சனை அதே தப்பு நீங்களும் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போகிறதுன்றது டெல்லி பிரகடனத்தில் சைனாவை வைத்து கொண்டு முடிவெடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்று, பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான நடவடிக்கை அது இன்னி வரைக்கும் தொடருது. சைனாவை வைத்து கொண்டே சொல்லப்பட்ட விஷயம், பயங்கரவாத நாடுகள் மட்டுமல்ல பயங்கரவாத நாடுகளுக்கு துணை இருக்கும் நாடுகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காங்க. சைனா இப்ப நம்மளோட பிரிக்ஸ்ல இருக்காங்க, இருந்தாலும் பால்காம் தாக்குதலை அனைத்து நாடுகளும் சேர்ந்து கண்டிக்க வைத்தது அது பெரிய பெரிய ராஜதந்திர வெற்றி. மற்ற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இதற்கான முடிவு எட்டப்படணும் அப்படின்றத ஒரு பிரகடனத்துல சேர்த்தது இந்தியாவோட வெற்றியை நான் பாக்குறேன்.
1: அதாவது வலிமையான கருத்துக்களை ரொம்ப நேசமா நட்பு நாடுகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேசமா வந்து அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்ததுதான் வந்து பிரிக்ஸோட வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது ராஜாங்க ரீதியிலான பேச்சுகள் அப்படின்ற விஷயம், இருதரப்பு உறவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பொருளாதார ஒரு முன்வைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்க வந்து இனோவேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து கண்காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அது பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நாடுகளை வந்து சந்தைக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை முன்வைத்ததா சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, நம்மளுடைய பாரத பிரதமருடைய எல்லா முடிவுகளிலுமே ஜன்தன், ஆதார் அண்ட் தென் மொபைல் இந்த மூணுமே இருக்கும். மோஸ்ட்லி ஆரம்பத்துல இருந்து இனி வரைக்கும் கூடிய இருக்க ஜாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயமா நீங்க சொன்ன பொருளாதாரத்துல ஒரு அடுத்த உலக ஒழுங்குக்கு, இப்ப டாலரை தூக்கிட்டோம், பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம், அப்ப அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. ஸோ உலகத்தின் முதன் முதலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். மிகப்பெரிய நாடு, பெரிய நான்காவது பெரிய பொருளாதாரம். சில நாடுகள் நீங்க அந்த மெட்ரிக்ஸ்லாம் சரியா பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது போடியம் ஃபினிஷராக சீக்கிரத்தில் வந்துடும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய நாடு, பெரிய உலகத்தின் மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுல இந்தியா மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிடையாது, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ இதோடைய முதல் விஷயம் என்னன்னா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய இப்போ பொருளாதார ரீதியாக எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் யூபிஐ. அதுலேயும் நம்ம தான் வந்து உலகத்தின் முன்னோடி. இன்றும் பாரத பிரதமர் இந்த பிரிக்ஸ் சமிட்லேயே சொன்னது என்னன்னா 50% மேலாக உலகத்துடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியா தான் செய்யுது. 146 நாடுகள் சேர்ந்து பண்ற விஷயத்தை விட நம்ம அதிகமா பண்றோம். ஸோ அவ்வளோ பெரிய டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன்ல நம்ம தான் ஃபோர் ரன்னராக இருக்கும். அப்படின்னும் போது இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி பிஷ் பண்ணணும்னு அவருக்கு தான் தெரியும். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த யூபிஐ அப்படின்றதோட இன்னைக்கு அதுக்கு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்கு, ஆனால் இதுக்கான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடையாது. இப்போ முதல் எடுத்தோன்னு நம்மளுக்கு தெரியாது. முதல்ல சில விஷயங்கள் நடக்கும் போது இந்தியாவில் அதன் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டிமாண்டேஷன் ஆகும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அதே மாதிரி யூபிஐ ஆகட்டும், நம்ம பாராளுமன்றத்திலே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. எப்படி இந்த இளநீர் விற்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, காய்கறி விற்கிறவங்க எப்படி அக்கௌண்ட் இருக்கான்னு எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அன்னைக்கு பேசும்போது அது வந்து பெரிய பேசப்படும் பொருளாக, பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தினம் தினம் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான்
1: சாதாரணமா
0: போச்சு. என் பர்சல சுருக்கமா சொல்லணும்னா பைசா அப்படின்றது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு யாரு வந்ததுன்னா உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி மொபைல் தான். பல்வேறு விஷயங்களை இன்று நம்மளுடைய கைபேசி மாற்றி விட்டது. அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும்
1: அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு
0: வலுப்படுத்தி இருக்கும். அந்த வலுப்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை எப்படி உபயோகப்படுத்துவது, அதை பல்வேறு நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த, அதாவது எவ்வளவு சைலண்டா ஒரு புரட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாருக்குமே யூபிஐ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிச் பண்றாரு. ஸோ இப்ப டி டாலரைசேஷன் பண்றோம், சைனாவோட கரன்சி வேண்டாம், பைலேட்ரல் கரன்சி கொண்டு வரோம், ஆனா அது எப்படி பண்ணுவோம் இது தெரியாது. ஸோ அப்ப மத்திய வங்கிகள், அதாவது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவோம், ஆனா யூபிஐ பேஸ் பண்ணி எல்லாருமே. இப்ப நம்ம ரஷ்யா போய் இறங்குறோம், விசா ஃப்ரீ கொண்டு வந்துடலாம், விசா ஃப்ரீ ஓகே. ஆனா இப்ப அந்த ஊர்ல நம்ம ஏதாவது பண்ணணும்னா ரூபிள் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தாம நம்மளோட யூபிஐ அதே மாதிரி எல்லாத்துலயும் இன்டகிரேட் பண்ணி விட்டோம்னா, நான் இங்க இருந்து என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய செயலியை உபயோகப்படுத்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வரும் போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 148 கோடி மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல், இந்த பிரிக்ஸ் நாடுகள் அதாவது 10 நாடுகளுடைய மக்கள் எந்த நாடுக்கு வேணா போலாம், டாலரை சார்ந்து இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் இந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம்.

0: வளர்ச்சியே தான் இந்தியா வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற நாடு, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. முதல் பையன் ரெண்டாவது பையன் அப்படிலாம் கிடையாது, எல்லா பசங்களும் நம்ம பசங்க, அப்ப எல்லாருக்குமே ஒழுங்க கொடுக்கணும். சோ இதை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது நாங்க வளர்ந்துட்டோம். உலகத்தோடைய 190 நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமாக நாங்கள் செய்கிறோம். இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பெருந்தன்மையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது
1: அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் வளத்தை உறுதி செய்யும் விதமாக தான் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மேலும் இந்தியாவில் இது நடத்தப்பட்டது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது, அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வகையில் நம் நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம் நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கண்காட்சி அரங்குகளும் தொழில் வளர்ச்சி குறித்த அரங்குகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

மகிஷி சக்கரதார் பிரசுத்து. தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு தாக திட்டு

தக்தும் கிட்டக் கதா கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்டக் கிட்ட

தாக்கிடுதல் எடுத்துக்கிட்டா திருக்கிட்டு கிடைக்கிற தாக்கிடுத்துக்கிட்டா தாக்கிடுதல் எடுத்துக்கிட்டா திருக்கிட்டு கிடைக்கிற தாக்கிடுத்துக்கிட்டா தாக்கிடுதல் எடுத்துக்கிட்டா திருக்கிட்டு கிடைக்கிற தாக்கிடுத்துக்கிட்டா

எதான் ஆட சொன்னிய? தகரிடகிட்டு கத்தகதிகனதா.

கதாகிரின் நகதாதி கதான் திருக்கிற கதத்தா தக்கா துங்கா துன் கிரத கதிர கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கிரத கி

ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம்.

இதுவரை வாத்திய விருந்த இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலி உலா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் சின்ன குயில் பாடுது. படத்திற்காக சித்ரா குரலில்

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திரவா. நேர்மப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7°C, இது இயல்புக்கு 2.3° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6°C, இது இயல்புக்கு 2.6° கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2°C, இது இயல்பை விட 2.7° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.4°C, இயல்புக்கு 2.8° கூடுதல். காற்றின் ஈரப்பதம் 58%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சுழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் சுழல் விளக்கு. இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் 25வது ஆண்டுகால நிர்வாக தலைமைத்துவம் ஓர்பார்வை. என் ஹேமவதி அவர்கள் எழுதிய செய்தி கட்டுரை இடம்பெறும். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35

0: திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம் இடம்பெறும். 9:00 அரங்கிசை, இதில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து முத்துச்சிதறல் இடம்பெறும். 11:00 இளைய பாரதம், இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதப்பிரியா, பங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், எல் எம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, ஏ திலக்ஷனா மதிப்பீட்டாளர். கீதாமிருதம் நிறைவு பகுதி. ஸ்லோகங்கள் சொல்பவர் கே பார்கவாராம், விளக்கம் சொல்பவர் வி சாய் ஸ்வரூப். தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் வழங்கும் பாட்டிடம் பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை இடம்பெறும். செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திரதனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் பிரதம மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் குறித்து உரைச்சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா. 2:15 திரைகானம், 2:55 வானிலை. 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வன்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:25 பன்னிச்செய்தி. 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் வழங்கும் உரை. விதை பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி விதை அறிவியல் துறை இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:05 to 9:15 திரைகானம், 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி முதற் பகுதி. உறுப்புகள் தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். 10:00 அகில பாரத இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம், கேட்டீர்கள். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has said that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. He highlighted the considerable improvement in rural infrastructure and noted that women across the country have also become increasingly self-reliant and economically empowered. Mr. Modi made these remarks during a virtual interaction today with Seva Yatris travelling on the yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. He emphasized the importance of social service, social reform and positive change. He said Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service.
2: हमें आत्मनिर्भर भारत बनाना है. चुनौतियां आएगी, चुनौतियों को चुनौती देने का तो संस्कार लेकर के हम चले हैं. इसलिए हमें हर दिन एक नई ऊर्जा लेकर सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है. इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी.
1: During the interaction, these Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi also urged the Yatris to maintain a diary and record their experiences during the Yatra. Prime Minister Narendra Modi today highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post, Mr. Modi said,